0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸ்.

0: ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சிகே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
1: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8. 3 சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20 மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி. வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும்.
3: 4 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
3: வணக்கம். நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களை 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
4: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 sale ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 sale கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 sarum $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
6: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை.
6: 647-924-7638
7: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 carat 1 gram நகைக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு $1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வரும் 1.5%
8: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
8: Jeeva Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பிரிட்ஜ் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA 25 வருட

0: சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
1: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-903-9999

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-J.CA. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள்.

0: ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகரன். எங்கள் 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10th வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
0: 416-268-0155. லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஓர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. முகநூலும் இருக்கின்றது. முகநூலுடாகவும் நீங்க நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க முடியும். உங்களுக்கு தொடர்ந்து 10:30 வரைக்கும் தமிழா தமிழா இடம்பெற இருக்கின்றது. நேயர்களே, தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே வெவ்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் வளமை போல. அந்த வகையிலே இப்பொழுது முதல் 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்கின்ற மனதின் ராகங்கள் இடம்பெறும். மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8:00 to 9:00 வரை நவரச கவியரங்கிலே இணைந்து கொண்டு நீங்க சிறப்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்க முடியும். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 10:30 வரைக்கும் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதி 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கானது. சிறுவர்கள் திருக்குறள், எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி 9:30 to 10:30 வரைக்கும் இடம்பெறும். இன்று நாங்கள் என்ன அதிகாரம் பேச போன்றோம், அறத்துப்பாலா பொருட்பாலா காமத்துப்பாலா எதுல இருந்து பேச போன்றோம் என்பதனை நான் உங்களுக்கு அடுத்த மணிப்பொழுதிலே அறிய தருவேன். இந்த மாதிரி உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆகவே நீங்க இணைந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அத்தனையும் உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லையா? உங்களுடைய வருகையை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். முதலாவதாக நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு பாகுபலி திரைப்பட பாடல் வருகின்றது. வைக்கம் விஜயலட்சுமி இந்த பாடலை பாடியிருக்கின்றார். பாடலுக்கு மரகத மணி இசையமைத்திருக்கின்றார்.

0: தமிழ் எச்டியின் விடியல் மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
2: முதியோர் பராமரிப்பு மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் வி கேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது 6:09 முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் சுதாகர்.
1: இனிய காலை வணக்கம் சுதா, எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிக்குள்ளே.
3: நன்றி. எனக்கு வந்து இந்த செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து கோமாதா என்ன காக்கிற குலமா அந்த பாட்டு.
1: சரி சரி, கோமாதா வச்சிருந்தீங்களா தாயகத்துல? இல்லையா?
3: இங்க இல்ல, ஊர்ல மாடு வளர்த்துறாங்க. மாடு
1: ஊர்ல? அதத்தான் கேட்டேன் கோமாதா.
3: அது அது பேரே லக்ஷ்மி. அந்த பேர்
1: லக்ஷ்மி. அருமை அருமை. சரி சரி, மிக்க நன்றி சுதா, உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி,
1: வணக்கம். அருமையான இந்த காலை பொழுது கோமாதா பாடலோடு ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்க 8 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இன்னிய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்க? வரவேற்கின்றேன்.
1: நான் ஜோதி. ஜோதி நலமா?
0: நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு பஞ்சவர்ணிகளை படத்துல இருந்து தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த பாடல் தான். காலையில அந்த பாடல் கேட்போம்.
0: அழகான பாடல்கள் வருகின்றன காலையிலே. அது அவன் பெண்ணையும் ஒப்பிட்டார்கள், இப்பொழுது தமிழுக்கு அமுது என்று ஒப்பிட போறீங்க.
1: ஆமாம், காலையில ஆரம்பிக்கிற வடிவா தமிழோட ஆரம்பிப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி ரவிபாலா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

0: இப்பொழுது 6:20 பஞ்சவண்ணுக்களே திரைப்பட பாடல் கேட்டீர்கள். பார்க்கலாம் அடுத்த பாடல் என்னவாக இருக்க போன்றது. வணக்கம். இனிய காலை வணக்கம் ரவிசங்கர், உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கேன் ஜோதி. ஜோதி இருக்கேன், சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க இன்னும் டீ குடிக்கலையா?
1: இல்லங்க, இருந்திருக்கவே இல்ல.
0: சரி சரி, சொல்லுங்க.
1: ரவி பாலா கிடைச்ச நான் வந்திருக்கேன்
0: இன்னைக்கு. புரியவில்லை.
1: அவரோட சரியா ஒரு மாதம் வயதுல மூத்தது.
0: சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: நான் கொண்டு வரும் பாடல் வந்து பாலும் பழம் படத்துல ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன்.
0: அடுத்தது காலையில் என்னென்ன வர வேணுமோ அத்தனை பாடல்ல கொண்டு வந்துடுறீங்க. தாயக நினைவுகளை எல்லாம் சிறப்பு சிறப்பான ஒரு பாடல். மிக்க நன்றி உங்க வருகைக்கும்.
1: மிக்க நன்றிங்க.
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. அழகான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே. மிக சிறப்பான வரிகளோடு கூடிய பாடல்கள் அது. பாலும்பலமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஏ பி சுசிலா அவர்கள் பாடிய பாடலாக அந்த பாடல் ஒலித்தது. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
1: நான் மதன் அழைக்கின்றேன். உங்களுக்கு அதிகாலை அன்புடன் ஞாயிற்றுக்கிழமை வாழை காலை வணக்கங்கள் உரித்தாட்டும்.
0: மிக்க மிக்க நன்றி. நல்ல நல்ல விடயங்களை அப்படியே சேர்த்திருக்கிறீங்க. அதிகாலை அன்புடன். சரி சரி, மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் மதன்?
1: இன்றைக்கு புது ரோஜா புத்திருக்கு இந்த படம், கோகுலம் படத்திலிருந்து.
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கும். இன்னும் பேசுவோம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். மனோடு சொன்னலதா இணைந்து பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.
4: நேரம் இப்பொழுது 6:30. தமிழர் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். திருக்குறள் நிகழ்ச்சிக்கான அதிகாரத்தை இப்பொழுதே உங்களுக்கு தருகின்றோம். நிச்சயமாக நீங்களும் இணைந்து சிறப்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கை. இன்றைய தினம் காமத்து பாலிலே குறிப்பறிதல் அதிகாரம் 110 அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். அற்புதமான ஒரு அதிகாரம் இது. கலவியலிலே அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கலவியல் மற்றும் கற்பியலாக காமத்துப்பால் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கலவியலில் அமைந்திருக்கின்ற இந்த அதிகாரம் குறித்து நாங்கள் பேசலாம். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு தலைப்பினை வழங்குவோம். பொதுவான ஒரு தலைப்பு வாழ்வியலோடு இணைத்து நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம். குரல் பாக்கள் தெரிந்தால் நிச்சயமாக இணைத்துக் கொள்ளலாம். இல்லாதவிட்டாலும் பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். இது 110 அதிகாரமாகிய குறிப்பறிதல். தலைவன் தன் தலைவியினுடைய காதல் குறிப்புகளை அறிவது பற்றி விளக்குகின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எப்படி எப்படியெல்லாம் அவளை பற்றி அவளுடைய குறிப்புகளை குறிப்பு என்று என்ன என்பதனை நாங்கள் அங்கே பேச போகின்றோம். கண்டிப்பாக மிக அற்புதமான ஒரு தலைப்பு. நிச்சயமாக பார்க்கலாம் அவளுடைய பார்வை, அந்த முகபாவனை, கண் குறிப்புகள், உணர்த்துகின்ற அந்த உள்ளத்து உணர்வுகளை அவள் பரிமாறிக்கொள்கின்ற அந்த விதம் மிக அற்புதமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரமாக, சுவாரஸ்யமான ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. அதற்கு என்ன தலைப்பு என்பதனை உங்களுக்கு நான் அடுத்த மணிப்பொழுதிலே அறிய தருவேன். இணைந்து கொண்டு அந்த தலைப்பில் நீங்கள் பொதுவாக பேசிக்கொள்ளலாம்.

0: 6:36 சத்யபிரகாஷ் மற்றும் பிரகதி குழுவினர் பாடிய பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: நிமிர் படத்துல இருந்து
0: சரி சரி, அந்த பாடல் பிடித்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இங்கே அதிகமா இருக்கிறாங்களா அல்லது தாயகத்துல இருக்கிறார்களா? இங்க கூட இருக்கேன். இங்கதான் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? சரி சரி, அப்ப எப்படி உங்களோட மீட்டிங் எல்லாம் அடிக்க ஒரு மந்த்ல ஒரு கவைப்பீங்களா அல்லது வீக்ல ஒரு கவைப்பீங்களா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்? பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேரம் இப்பொழுது 6:43. தமிழா தமிழாவோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து 8 வரைக்கும் பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-6446-2 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். 8 வரைக்கும் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவி வழங்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் இடம்பெறும். தொடர்ந்து வருகின்றது சாந்தி நிலையம். திரைப்படத்திலிருந்து SPB அவர்களோடு பி. சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல்

போலித்த அந்த பாடல் எஸ்பிபி அவர்களோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு 110வது அதிகாரமாகிய களவியலில் குறிப்பறிதல் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இல்லையா? அது பற்றி என்ன பேசலாம் என்று யோசிப்பீங்க? கண்டிப்பாக இந்த தலைப்பினை உங்களுக்கு தருகின்றேன். அந்த தலைப்பில் பொதுவாக நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அது என்ன களவியல், அதெல்லாம் நாம் பேசணுமா என்று சில நேர்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் பேச வேண்டிய விடயங்களுள் மிக முதன்மையானவை இந்த வாழ்வியல் சம்பந்தமான அகத்தோடு மனசோடு உளவியல் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் மிக முக்கியமானவை வாழ்க்கையிலே. அதுதான் நமக்கு முதல் தேவையான விஷயம். அதுக்கு பின்புதான் இதர விடயங்கள், நாடு, பொருளாதாரம், அரசியல், எது பேசினாலும். ஆகவே இதிலே இந்த 110வது அதிகாரத்திலே திருவள்ளுவர் மிக ஆழமான உளவியல், அதே நேரம் சமூக நெறிமுறைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு தலைவன் தலைவிக்கு இடையிலான அந்த அன்பு பிணைப்பினூடாக, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான காதலிலே வார்த்தைகள் தேவை இல்லை. ஒருவருடைய உடல் கூறு, அவருடைய கண் குறிப்புகள், கண் அசைவுகள், உடல் அசைவுகளை வைத்துக்கொண்டு, அந்த உடல் மொழியை வைத்தே ஒரு தலைவன் தன் தலைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். இப்படியாக இருக்கும், இந்த மாதிரி அவளுடைய உணர்வு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லி, அது உண்மையில் நாங்கள் ஒரு காதலிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். அதை மன எண்ணங்களை நாம் இயல்பாக பார்த்துடனே அறியக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான அன்பினுடைய உச்சம். வார்த்தை வாய் திறந்து சொல்லியோ அழுதோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்கிறார். ஆகவே வெளிப்படையாக பேச முடியாத உணர்வுகளையும் மற்றவர்களுடைய மன துயரங்களையும் நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவ நிலை, அது உண்மை அன்பு கண்டிப்பாக கொண்டு வரும். உண்மை இல்லாத அன்பு கண்டிப்பாக கொண்டு வராது நிச்சயமாக. ஆகவே அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அது எவ்வளவுக்கு வாழ்வியலிலே முக்கியமானது பேசுவதை விட அந்த ஒரு கடைக்கண் பார்வை, அந்த ஒரு அன்பு பார்வை பல விடயங்களை பல உணர்வுகளை கொடுக்கக்கூடியது.

0: குடியரசர் கண்ணதாசனின் வரிகளிலே அந்த பாடல் ஒலித்தது. பி பி ஸ்ரீனிவாசோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கோதாஸ், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த போன பாட்டு நல்ல ஒரு இனிமையான பாடல். கடைசி ரெண்டு வரி வெட்டப்பட்டு போச்சு. எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன்.
0: இத்தனை தேன் போட்டிருக்கிறார் கவியரசர் அவர்கள். அருமையான ஒரு சொல்லாடல், தமிழின் சுவை எல்லாமே அங்க பார்க்கக்கூடிய ஒரு பாடல்.
1: கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது 1964 ஆண்டு வந்த படம்.
0: சரி சரி,
1: எனக்கு பாட்டு பொண்ணு பார்க்க போறேன் படத்துல இருந்து. சலசல இன ஓடும் குளிரோடையில் சங்கீதமே.
0: சங்கீதம், அருமையான பாடல்கள். இந்த காலை பொழுதிலே மிக்க நன்றி. உங்களுக்கும் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். சரி, மீண்டும்
0: வணக்கம்.

0: பேபி அவர்களோட சித்ரா இணைந்து பாடிய பாடல், அந்த பாடல் அது கூட அழகு, தமிழின் அழகு இருக்கின்றது அங்கே. இரட்டை கிளவி சொற்கள் உங்களுக்கு தெரியும், இரண்டு சொற்கள் அருகருகே வருகின்ற பொழுதுதான் அதனுடைய பொருள் உணரப்படும். சலசல, சிலு சிலு என்ற அந்த மாதிரியான இரட்டை கிளவி சொற்கள் அந்த பாடல்களிலே நிறைந்திருந்தன. அந்த பாடலை கோதாஸ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இணைப்பிலே இருக்கின்ற நேயர்கள் பொறுமையோடு காத்திருங்க, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்களை சந்திப்போம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது 7:02. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 14 to 17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான டாட் பிளான்ச் அமெரிக்காவின் புதிய சட்டமா அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero financial demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155. 0155
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
8: நேரம் இப்பொழுது 7:04. தமிழா தமிழ் அவிலே 8 வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். நலமாக இருக்கின்றேன் இதே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
5: நடக்கட்டும்
8: போட்டாச்சு. சிரிப்பால கொண்டு அடைச்சாச்சு. அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம் எல்லோரும். மிக்க நன்றி உங்களுக்கு.
5: நன்றி
8: வணக்கம். டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
3: நேரம் இப்பொழுது 7:09. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: ஆமா சொல்லுங்க, யார் பேசுகின்றீர்கள்? சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
4: படம் தரவாபத்தினி.
3: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.

0: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மருத்துவர் மகாதேவன்.
1: சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவையேனும் தங்களது கண்களை நன்றாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயானது கண்களை தாக்கி கண் பார்வையை மங்கச் செய்து கடைசியில் கண்களை குருடாக்கிவிடும். கண் மருத்துவரிடம் சென்று சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவையேனும் கண்ணிலே மருந்துவிட்டு கண்ணுக்குள்ளே இருக்கும் ரெட்டினா என்னும் விழித்திரை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். உங்களது குடும்ப நல வைத்தியரிடம் சென்று வருடத்திற்கு ஒரு முறையேனும் கண் பரிசோதனை செய்வதற்கு ஒரு கண் மருத்துவரிடம் ரெஃபரல் செய்யுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். கண்கள் பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அதுவும் சர்க்கரை வியாதி இருப்பவர்களின் கண் பார்வை மிக மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்றாகும்.
0: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.

நேரம் இவ்வளவு 7:19 தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. மனதின் ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு தொடர்ந்து 8 வரைக்கும் இணைந்த சிறப்பிக்கலாம் நேயர்களே. அதனை தொடர்ந்து கவியரங்கிலே உங்களை சந்திக்க போன்றோம். கவியரங்கை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். பெரியவர்களுக்கு ஒரு தலைப்பினை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த தலைப்பில் நீங்க பொதுவாகவே பேசிக் கொள்ளலாம். இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் குறிப்பறிதல் அதிகாரத்தை பற்றி சொல்லியிருந்தோம். 110 அது காதலிலும் சரி, அதே நேரம் திருமணத்தின், அதாவது திருமணத்தின் முன்பும் சரி பின்பும் சரி, தம்பதியினுடைய வாழ்க்கையிலும் 1000 வார்த்தைகள் பேசினாலும் தராத அந்த நிகழ்ச்சியை ஒரு சிறிய கடைக்கண் பார்வையும் அந்த முகக்குறிப்பும் தந்துவிடும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். இது பற்றி, அதாவது வார்த்தைகளை விட, உங்களுக்கு பொதுவாக தருகின்றோம், வார்த்தைகளை விட மௌனமே எப்பொழுதும் வலிமையானது என்ற தலைப்பிலே நீங்க பேசலாம். அது பொதுவாகவும் பேசலாம், இதுல காதலோடு இணைத்தும் நீங்க பேசிக் கொள்ளலாம். இது இணையர்களுக்கு இடையிலான அந்த காதல், காதலர்களுக்கு இடையிலான அந்த காதலை பேசுவதனால அதுல நீங்க பேசிக் கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அதிகாரம் உணர்த்துகின்ற சமூக பொறுப்பினை, அந்த அறத்தினை நாங்க வெளிக்கொண்டு வருவதுதான் அந்த அதிகாரத்தை பேசுவதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. திருவள்ளுவர் பேராசான் என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதனை பேசலாம். ஆகவே வார்த்தைகளை விட பல வேளைகளில் மௌனம் வலிமையானது, அது காதலிலும் அந்த மாதிரி தான் என்பதனை பேசி பார்க்கலாம். எப்பொழுதுமே காதலர் தினந்தான்.

ஆமன்பர்களே, அழகான இந்த காதல் தினத்தில், மென்மையான இந்த பொழுதிலே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் காதலை எப்படி கொண்டாடினார் என்பதற்கு சான்றாக அமைகின்றது இந்த குறுந்தொகை பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவு என்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேனிழைக்கும் நாடனுடன் நட்பே. இந்த கவிதை வெறும் சொற்கள் அல்ல, ஒரு காதலியின் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுகின்ற சத்திய பிரமாணம் இது.

தன் தலைவன் மீதான அன்பை அளவிட அவளிடம் கருவிகள் இல்லை. அதனால் அவள் என்ன செய்கின்றாள்? இயற்கையை துணை கொள்கின்றாள். காதல் எவ்வளவு பெரியது தெரியுமா என்று உலகம் கேட்டால் அவள் சொல்கின்றாள், நாம் வாழும் இந்த நிலத்தை விட அது அகலமானது, நீல வானத்தை விட அது மிக உயர்ந்தது, காண கிடைக்காத ஆழ்கடலை விட அது மிக ஆழமானது என்கின்றாள்.

அந்த கரிய கிளைகளையுடைய குறிஞ்சி மலர்களிலிருந்து தேனீக்கள் சேகரிக்கும் அந்த பெருந்தேன் எப்படி தூய்மையானதோ அப்படியே தன் தலைவன் மீதான அவளது காதலும் தேனை போன்ற இனிமையானது.

பாமன்பர்களே, 2000 ஆண்டுகள் கடந்தும் நிற்கின்ற இந்த கவிதை சொல்கின்ற செய்தி ஒன்றுதான். உண்மையான காதல் என்பது நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. இந்த காதலர் தினத்தில் உங்கள் அன்பும் அத்தகைய ஆழத்தை பெறட்டும்.

0: மலை தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். அது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்பட பாடல். எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: இனிய காலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, வரவேற்றுக் கொள்கிறேன். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க என்று?
1: பாடல் வந்து பெட்டிக்கடை படத்திலிருந்து சுடலை மேடை சாமி கிட்ட பாடல்.
0: சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்களா?
1: நாங்க வேணல, பாடுறவங்க வேணும்.
0: புரியல,
1: பாடுறவங்க வேணாங்க, நாங்க வேணல.
0: அப்படியா? அழகான அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் 8 மணி வரைக்கும்.

0: இப்பொழுது 7:36 தமிழா தமிழாவிலே உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். பட்டிக்கடை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடிய பாடல், குழுவினரோடு பாடிய பாடல், அது தனித்து பாடியிருந்தார் இல்லையா? ஆமாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழன்னையே, வணக்கம், காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சிவலிங்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா உற்சாகமா உங்களை நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
0: எப்படி நீங்க நடைப்பயிற்சிக்கு எல்லாம் போறது இல்லையா? இப்ப
1: போறேன், கொஞ்சம் லேட் ஆகி போகும். 8 மணி.
0: நீங்க சிறப்பு சிறப்பு சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: வருத்தப்படாத வாழ்வர் சங்கத்தில இருந்து உதாசல்
0: செல்வகுமார் சங்கத்துல இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல
1: இருக்கோம், எல்லாரும் இருக்கோம்,
0: இருக்கிறீங்க. சரி, பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு சிவலிங்கம்.
1: நன்றி, வணக்கம் தமிழ் அண்ணையே, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
0: ஆமாம் ஆமாம்.

0: தமிழகம் உள்ளவோடு இணைந்திருக்கிறீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்பட பாடல், ஹரிகரசுதன் பாடிய பாடல், டீமான் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். நேரம் இப்பொழுது 7:42. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நலமாக இருக்கின்றேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி ஜோதி. உங்களுக்கு
0: எப்படி போக போகுது இன்றைய நாள்?
1: ஓ, நல்ல நாள், சூரிய ஒளி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சோ சுகமா இருக்கட்டும் எல்லாருக்குமே.
0: இன்றைக்கு
1: இல்ல, இன்னைக்கு வெளியில அங்கும் போல, பட் வீட்டுலதான் இதா பண்ணிருந்துக்கணும். பாட்டு கேட்கலாம், அப்புறம் நமக்கு இது இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணதுனால. ஆமாம், சமையல் செய்யணும். ஸோ அது கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸும் பண்ணணும், நிறைய ரிலாக்ஸ் பண்ணணும்.
0: நிச்சயமாக சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு நான் ஈ திரைப்படத்துல கொஞ்சம் உளறி கொட்டு அந்த பாட்டு வைக்கிறதா?
0: உளறிக்கோ, கணக்க உளறி கொட்டு. எவ்வளவு டைம் வேணும் உளறி கொட்டுறதுக்கு? போதுமா?
1: போதுமே. சில பேருக்கு அது 5 நிமிஷத்துலயே நிறைய உளறி கொட்டுவா. சோ
0: உளறி கொட்டணும் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம், நல்ல பாட்டு
0: இருக்கீங்களா? அப்படி உளறிடணும்.
1: ஆமாம், அது
0: மாதிரி இருக்குதோ.
1: அது சரி, அது சரி.
0: நன்றி உங்க வருகைக்கு. ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பாடல் வரப்போகிறது.
1: சரி, ரொம்ப நன்றி ஜோதி. வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. மற்றொரு நேரையும் சந்தித்துக் கொண்டு பாடல்களை தொடர்ந்து தரலாம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
8: நான் சங்கர் அழைக்கிறேன் அக்கா.
0: இனிய வணக்கம் சங்கர், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா அக்கா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி வேலையெல்லாம் போகுது? வேலைக்கு போயிட்டு வீட்டை போறீங்களா?
8: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன் அக்கா.
0: வீட்டை போய் கொண்டிருக்கிறீங்க, அவ்வளவு சந்தோஷமா. இனிப்பு ஒரு நித்திரை போடலாம்.
8: மனசுக்கு
0: பிடிச்ச பாடல் எது?
8: எனக்கு அக்கா அந்த மலரே என்ன கோலம் இதனாலின் மீது கோபம்
0: இன்றைக்கு
8: அக்கா வீட்டுல வேலை இன்றைக்கு பைபும் வீட்டை நிப்பான். அப்ப ஏதாவது ரெண்டு நானும் நித்திர சோம்பூர்ல கத்தி கொண்டு நிப்பேன். அப்பா தண்டை இல்லாம பேர் பாட்டை கேட்டு கொண்டு போக மாட்டு.
0: இப்ப முன்கூட்டியே கேக்குறீங்க,
8: இதனால கோபம் உண்டு.
0: அதுதான் அதுதான், அதெல்லாம் பெருசா எடுக்க கூடாது. மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி வணக்கம் அக்கா.
0: நன்றி வணக்கம். இப்பொழுது பிரேமா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வருகின்றது. விஜய் பிரகாஷ் அந்த பாடலை பாடி இருக்கின்றார்.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

0: மனமுள்ள தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒலித்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருந்தார். அழகான மற்றும் ஒரு பாடல் அந்த பாடலும் கூட. நேரம் இப்பொழுது 7:56 இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்க 9 வரைக்கும் கவியரங்கிலே இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது 8:02. கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எக்னலிகோட தொடர்பான வழக்கு விசாரணை விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 20 திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் நீர்கொழும்பு, மகர, கொழும்பு மேகசின், குருவிட்ட மற்றும் நீர்கொழும்பு பல்லஞ்சினி ஆகிய 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிர்ந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு இடையே திடீரென மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். விசா மோசடி, விசா காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமீறல்களை தொடர்ந்து நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் 1 வாரத்திற்கு குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். எனினும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய அரசாங்க விவகாரங்களை அவர் தொடர்ந்து கண்காணிப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்காக தனது குழுவினருடன் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுடனும் அவர் தொடர்ந்து நெருங்கிய தொடர்பில் இருப்பார் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான டாட் பிளான்ச் அமெரிக்காவின் புதிய சட்டமா அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது காலை 8:05. மீண்டும் மற்றமோர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போல தொடர்ந்து 9 வரைக்கும் இந்த கவியரங்கில் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை நீங்க வாசிக்கலாம். வழமையாக நாங்கள் அதிகமாக உங்களுக்கு தலைப்பை தந்து அந்த தலைப்பிலே கவிதை வாசிக்க சொல்லி கேட்பது உண்டு. இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பை நீங்கள் கவி வழங்க முடியும். அது காதல் கவிதையாக இருக்கலாம், இதர கவிதைகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு கவிதையாக இருந்தாலும் எடுத்து வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 4164462 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி 9 9:30 வரைக்கும் இடம்பெறும். அவர்கள் அங்கே திருக்குறள் மட்டுமல்ல, எமது மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் இயல் இசை நாடகம் என்ற வகையிலே முத்தமிழும் அவர்கள் எடுத்து வரலாம். அவர்களுக்கு பிடித்த ஒரு விடயத்தை தமிழ் மொழியிலே அவர்கள் எடுத்து வருமாறு அவர்களை ஊக்கப்படுத்துங்க. அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் இன்றைக்கும் காமத்து பாலில், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு கொஞ்சம் களவியல் பேசி பார்க்கலாம். களவியலிலே ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியினுடைய அந்த உணர்வுகளை குறிப்பறிதல், அவளுடைய ஒவ்வொரு குறிப்பு அசைவுகள், உடல் அசைவு, உடல் மொழி மூலமாக அதை அறிந்து கொண்டு செய்கின்ற அந்த காதல் மிக அற்புதமானது, புனிதமானது. வாய் வார்த்தைகளை விட இந்த உடல் மொழி மூலமாக, குறிப்பாக அதிலே அதிகமாக கண்ணை பேசியிருக்கிறார். கண் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். அது சோகமா, மகிழ்ச்சியா, எதுவாக இருந்தாலும், விரகமா, எதையும் வெளிப்படுத்தக்கூடியது கண்கள் என்று சொல்லி சொல்வார்கள். ஆகவே அதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக் கொள்ளலாம். இப்பொழுது பாடல் ஒன்றோடு இந்த கவியரங்கை ஆரம்பிக்கின்றோம். இணைந்து காத்திருக்கின்ற அத்தனை கவிஞர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று அன்போடும் தமிழின் பண்போடும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. எஸ்பிபி அவர்களோடு வாணிஜியராம் இணைந்து பாடியிருக்கின்றார் அந்த பாடலை. அந்த நீ அத்திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாட்சரம் பேசுறேன்.
0: இன்னைய காலை வணக்கம் பஞ்சாட்சரம்
1: அவர்களே.
0: நலமாக இருக்கிற நீங்க தான். நீண்ட காலம்
1: நீண்ட காலம் இல்ல, போனக்கிழமை வரே இல்ல. அது நீண்ட காலமா தெரியுது.
0: நீண்ட காலம் ஒரு வருஷ கணக்கா தெரியுது.
1: என்ன செய்யறது, அது சில சில விஷயங்கள் சில இடங்கள்ல நடக்கக்குள்ள போக வேண்டி இருக்குது.
0: நிச்சயமாக
1: குறையா சொல்ல இல்ல. இப்ப 6 மாசத்துக்கு முதல் குழந்தை சாம்பத்தியப்பட்டாலும் அதற்கு விழாவே 6 மாசம் கழிச்சு வைக்கக்குள்ள நாங்கள் போக வேண்டிதானே இருக்குது.
0: கண்டிப்பா. இனி உங்களுக்கு இது ஒரு திருவிழா காலங்களுமாக,
1: திருவிழா காலங்கள் கோயிலுக்கு போக வேண்டி வரும். ஆடிக்க போக வேண்டி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒரு கெதியில 2 கிழமையில முடிவுக்கு வரதானே போகுது.
0: எல்லாம் வரப்போகுது. பின்பு குளிர் வந்துவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய,
1: வீட்டுக்குள்ள அடைய வேண்டிய
0: எல்லாரும் வேண்டியதான். சரியா சொன்னீங்க.
1: அப்ப அதுக்குதான் உண்மையிலே கலந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது.
0: ஆனாலும் நிறைய நேர்களும் நானும் கூட உங்களுடைய கவிதையை நிறைய மிஸ் பண்ணி இருக்கிறோம்.
1: உங்களோட சமாளிக்கலாம், மண்டல முடியல, உறவுகளோட சமாளிக்கலாம். மீனக்கண்டவருக்கு சொல்லிய மாதிரி வேற இல்ல.
0: இல்லறம் அருமை அருமை. அது தாங்க காமத்து பாலையும் பேச
1: போகும். சுருக்கமா தான் சொல்ல போறோம். சுருக்கமன்ற வழக்கம் போல
0: இல்லறம் இனிக்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டார். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று.
1: அதை நாங்கள் வடிவா பின்பற்றோம். அதை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றணும். அதை விளங்கி வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டா சரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா அதுதான்.
1: அப்ப நான் சொல்ல போறேன் என்ன சொன்னால்.
0: ஆமாம் சொல்லுங்க.
1: கணவன் தலைவனாக இருக்கலாம், ஆனால் மனைவிதான் மகுடம் என்ற உண்மையை புரிந்து கொள். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. பதிலுக்கு பதில் என்று ஆரம்பித்து பிரிவு என்ற எல்லைக்கு வர முன் விட்டு கொடுப்பு என்ற எண்ணத்துக்கு வா. அங்கு இல்லறம் இனிமையாகிறது. பதிலுக்கு பதில் என்று ஆரம்பித்து பிரிவு என்ற எல்லைக்கு வர முன் விட்டு கொடுப்பு என்ற எண்ணத்துக்கு வா. அங்கு இல்லறம் இனிமையாகிறது. உன்னுடன் இருப்பதுதான் என் சந்தோஷம் என்று நீ எண்ணுவதை விட நீதான் என் மொத்த சந்தோஷம் என்ற முடிவை விடு. அங்கு இல்லறம் இனிமையாகிறது. உன்னுடன் இருப்பதுதான் என் சந்தோஷம் என்பது என்று நீ எண்ணுவதை விட நீதான் என் மொத்த சந்தோஷம் என்ற முடிவை விடு. அப்பொழுது இல்லறம் இனிமையாகிறது. இல்லற ஆரம்ப நாட்களில் ஈருடல் ஊழியிறாய், பின் உனக்கு ஏன் இருவேறு கருத்துக்கள் என்று சிந்தி. அங்கு இல்லறம் இனிமையாகிறது. இல்லற ஆரம்ப நாட்களில் ஈருடல் ஊழியிறாய், பின் உனக்கு ஏன் இருவேறு கருத்துக்கள் என்று சிந்தி. அங்கு இல்லறம் இனிமையாகிறது. எதையும் சரியில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி போடாதே, அது சரி செய்துவார். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. எதையும் சரியில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி போடாதே, அது சரி செய்துவார். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. இருவரின் மனமனைந்து ஒருவர் விழிபார்த்து பருவம் கடந்தாலும் குற்றம் தவித்து அன்பை மட்டும் மனதில் கொள். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. இருவரின் மனமனைந்து ஒருவர் விழிபார்த்து பருவம் கடந்தாலும் குற்றம் தவிர்த்து அன்பை மட்டும் மனதில் கொள். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. ஒருமை பூக்கள் மலர்ந்து உண்மையான அன்பு தலைத்து நாளும் பொழுதும் சிறக்க இணைந்து வாழ்வோம். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. ஒருமை பூக்கள் மலர்ந்து உண்மையான அன்பு தலைத்து நாளும் பொழுதும் சிறக்க இணைந்து வாழ்வோம். அங்கு இல்லறம் இனிமையாகிறது. நன்றி, வணக்கம்.
0: ஒரு இல்லறம் இனிமை ஆவதற்கு எத்தனை விடயங்களை சொல்லி இடையே கேள்விகளையும் கேட்டு மிக இலகுவாக புரிய வச்சிருக்கிறீங்க அந்த கேள்விகளோட.
1: இருப்ப இருப்ப இந்த இந்த இந்த இனிமையெல்லாம் கொஞ்சம் நண்பர் சில சொல்ல நான் சொல்ற பிள்ளையா இருக்கலாம். சில இடங்கள்ல அறிவார நேரங்கள்ல இதெல்லாம் முக்கியமா நாங்கள் பின்பற்ற வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம் ஆமாம்.
1: பிரதானமாக இளைய இளைய தலைமுறையினர்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓ, போட்டிக்கு கட்டிக்கு போட்டு நிக்காமல் நீதான் சரி நான் தான் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்காமல்
0: போட்டி பட்டிமன்றம் நடத்தாம அல்லது நானானியா நடத்தாமா
1: நானானியா நடத்தாமல்
0: ஆமாமா
1: சரி சரி அவதான் சொல்லி போடுபடுமென்று நான் சிந்திக்கணும் சரி அவர் சொல்லு அவர்தானே எங்கே அவர்தானே கண்டுபிடி அவர் சித்தி அப்படி போவோம் என்ன
0: ஆனால் திருவள்ளுவரும் சொல்றார் கொஞ்சம் நானா நீயாவும் கொஞ்சம் நடத்தலாம் ஆனால் அளவோட இருக்க வேண்டும் என்று ஊடல் சிறு கோபம் அவ்வளவுதான் பெருசாக்க கூடாது என்பதனை அதுவும்
1: சிறு கோபம் வராமல் தம்பதியில் இருக்க முடியாது அது அப்படியே கடந்தும் போவோம் அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வரும்
0: கண்டிப்பா அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க மனைவிக்கு மகுடம் என்று அந்த மகுடத்தை சூட்டி அழகு பார்த்திருக்கிறேன்
1: நீ குடும்ப தலைவனா இருக்கலாம் ஆனால் மனைவிதான் மகுடம் என்ற உண்மையை புரிந்து கொள்
0: கண்டிப்பா அந்த மாதிரி தூக்கி வச்சிட்டா தலையில இல்லறம் சிறக்கும் சொல்லாம சொல்லிட்டீங்க சரி தலையில தூக்கி வச்சாச்சு அடுத்ததா நீதான் என் மொத்த சந்தோஷம் சொல்லிட்டீங்க
1: உன்னோடதான் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நினைச்சு கொண்டிருக்காது நீதானப்ப என் மொத்த சந்தோஷம்
0: கண்டிப்பா கண்டிப்பா அதனையும் தாண்டி ஈர் உயிர் ஓர் உடல் மட்டும் அடிப்படையா கொண்டிருக்கட்டும் இல்லறம் என்று நிறைவு செய்தீங்க மிக அருமை மிக அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க இந்த காலை பொழுதிலே இணையர்களுக்கு மிக நன்றி உங்களுக்கு
1: ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு ஜோதி
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள் இசை நிகழ்ச்சிகள் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி மயில் நாட்டியம் 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும் 905-458-9701-416 471-0255 உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD
0: நேரம் இப்பொழுது 8:20 நவரச கவியரங்கிலே இணைந்து கொள்ளும் அடுத்த கவிஞரை சந்திக்கின்றோம் வணக்கம்
3: காலை வணக்கம் ரமேஷ் எப்படி இருக்கீங்க
0: இனிய காலை வணக்கம் நலமாக இருக்கின்றேன் ரமேஷ் உங்களை வரவேற்கிறேன் சொல்லுங்க
3: நன்றி நன்றி கோடையில் மயங்கி வருவாளோ தலை
0: கோடையில்
3: மயங்கி வருவாரோ
0: வெயில்ல மயக்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி விடுங்க
3: அதுக்குதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாக்கலாம்
0: இன்றைக்கு முழுவதும் ஒரே காதல் மழையா இருக்கு காலையில இருந்தே பார்க்கலாம்
3: கோடையில் மயங்கி வருவாரோ
0: வித்தியாசமா இருக்கு தலைப்பு கேட்போம்
3: நான் உறங்கினால் கனவில் வருகிறாள் நான் கிறங்கினால் எண்ணில் நுழைந்து விடுகிறாள் நான் இறங்கினால் மாயமாகி மறைகிறாள் நான் துறங்கினால் சவாரியும் செய்கிறாள் நான் பறங்கினால் புது தெம்பும் அடைகிறாள் நான் அரங்கினில் நுழைந்தால் பறங்கினால் திஷ்டியும் போடுகிறவள் ஏன் என் கண்ணீரை குளமாக தேக்குகிறாளோ சில நேரங்களில் விண்ணீராகவும் பல சமயங்களில் காணல் நீராகவும் இருக்கிறாள் நானோ என் கண்ணீரை நன்னீராக்குகிறேன் அவள் வருகைக்கு பன்னீராகவும் தாகத்திற்கு பதநீராகவும் செய்து வைத்திருக்கிறேன் காலினால் கோலம் போட்டு மயக்கியவள் இந்த நல்ல காலத்தை காலமாக்க ஏன் தயங்குகிறாளோ கோடை முடிவதற்குள்ளாவது மயங்கி வருவாளா கத்திருக்கிறேன் முடிந்தது
0: சொல்லாடல் மிக அருமையாக இருக்கின்றது பன்னீர் பதநீர் கண்ணீர் தண்ணீர் வெந்நீர்
3: எல்லாம்
0: நீரும் வந்துச்சு. சிறப்பு சிறப்பு இதிலே டகர ரகர பயன்பாடு சிறப்பான ஒரு கவிதை. வேற என்ன சொல்ல போறீங்க கவிதை குறித்து?
3: இதுதான் அப்புறம் என்ன பண்றது, விடியக்கா கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது பாக வருதான் பக்கல எல்லாம் அடுத்தது குளிர்காலத்துல உறைஞ்சு போயிட வேண்டியதான்.
0: ஆகவே இது குளிர்காலம் மயக்கம் அல்ல, கோடைக்காலம். சரி சரி, இந்த வெயில்லையும் மயக்கம் வரும்னு இப்பதான் தெரிஞ்சு. மிக்க நன்றி ரமேஷ்,
3: நன்றி, வணக்கம்.
0: மிக அருமை, மிக அருமையான ஒரு கவிதை வளமை போல. மிக்க நன்றி உங்களுக்கு,
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த கவிஞரை நாங்க சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இன்னிய வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
4: நன்றி ஜோதி, நன்றி. முதல்ல பஞ்சாச்சரணம் வந்து குடும்பங்களின் பிரிவுகளின் மூலத்தை எடுத்து சொன்னார், ஈகோ என்றது வேணாம், மாறி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் ஐசை கொட்டி கூழாயிருங்கன்னு சொல்லிட்டு போனார். ஈகோவில் எடுத்து நெருப்ப கொளுத்த வேணாம் சொல்லிட்டு போனார்.
0: நெருப்ப கொளுத்த வேணாம் சொல்லி,
4: ஆமா, அதுதான் குடும்ப பிரிவுகளுக்கு முக்கிய காரணம். கொஞ்சம் விட்டு கொடுத்தா சரியாது.
0: எப்படி சொல்றது, இல்லறத்திலும் தான் காதலிலும், இப்ப நாம பேச போற கலவியலிலும் தான் கற்பியலிலும் தான் நெருப்ப கொளுத்தாம இருக்கணும்.
4: கட்டாயம், கட்டாயம் விட்டு கொடுக்கணும் ஜோதி. அதுல இதுல முடிச்சியும் இல்லை, எழுச்சி தான். விட்டு கொடுக்கறதால இங்க வீழ்ச்சி இல்லை, குடும்பங்கள் எல்லாம் அழிச்சி தான்.
0: நிச்சயமாக, அத்தனையுமே பொய் என்றது தானே இல்லை என்று சொன்னா.
4: ஆனால் ஒரு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
0: ஆமாம் சொல்லுங்க,
4: கண்டா வரை சொல்லுங்க. ரமேஷின் காதலிய,
0: ரமேஷின் காதலி என்ன பண்ணணும்,
4: கண்டா வரை சொல்லுங்க. அதுதான் ரமேஷ் தேடிக்கொண்டிருக்கிற,
0: தேடிக்கொண்டு காலம் காலமா இந்த மாதிரி. ஆனா என்னொன்று அவர் எழுதுவார், கதாநாயகிக்கு ஒரு துணை கதாநாயகியும் கொண்டு வருவார்.
4: என்னுடைய கவிதை சற்று என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒரு ஒரு விழித்துணர்வு கொண்டுதான் நான்
0: சொல்லுவேன்.
4: என்ன கவிதையின் தலைப்பு ஜோதி? மறதியும் கவனக்குறைவும்.
0: உலகத்துல பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, அது பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி, வாழ்வியல சரியாக நேர்த்தியாக கொண்டு போக முடியாம கேட்போம் என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க.
4: உதவிக்கு நான் வள்ளுவர்தான் பிடிச்ச, நான் வள்ளுவற்ற குரல் ஒன்று இருக்குது, சுச்சா வாமை என்று. சுச்சாவாமை என்பது எங்களுக்கு தெரியாது, இந்த பொருளை என்பது தெரியாது, ஆனா இதுக்கு தனியொரு அதிகாரம் இருக்குது. சுச்சாவாமை, சுச்சாவாமை.
0: என்னுடைய
4: கவிதை
0: மையப்படுத்தி நீங்க எழுதி இருக்கிறீங்க இப்பொழுது. மறவாமல் இருக்க வேண்டும் என்பதனை விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகாரம், அது நாம பேசி இருக்கிறோம் ஏற்கனவே என்று
4: நினைக்கின்றேன்.
0: கேட்போம்.
4: மனிதவள உயர்ச்சியின் இரண்டும் தடைகள், எட்டி பிடித்த உயரம் சருக்களின் மூலம், புலமையின் உச்சம் பயனாய் புகழ், சபையே இகழும் கவனக்குறைவின் பேச்சில். புலமை நிச்சம் பயனாய் புகழ், சபையே இகழும் கவனக்குறைவின் பேச்சில். மேவினுக்கு புகழின் ஆணவம், கிணத்தின் துணையில் அத்தனையும் சிதறும், சமயம் சேர மறதியும் கைகோர்க்கும். கிணத்தின் துணையில் அத்தனையும் சிதறும், சமயம் சேர மறதியும் கைகோர்க்கும். கவனக்குறைவில் கரை சேரா வாழ்க்கை படகு, குடும்பங்கள் கசப்பாகி கலையும் சோகம். கவனக்குறைவில் கரிசேரா வாழ்க்கை படகு, குடும்பங்கள் கசப்பாகி கலையும் சோகம். வருவதை எதிர்கொள்ள திறனே அற்று போகும், வருவதை எதிர்கொள்ள திறனே அற்று போகும். வருவி பயன் என்ன, மறதியின் விளைவு. மரத்தில் இல்லா உயிர்களின் உயிர்ப்பு, மரத்தில் இல்லா உயிர்களின் உயிர்ப்பு ஒப்பாக எதுவும் இல்லை, நன்மைகளின் கூடாரம் அது. மறவாமை துயிலாது, மறவாமை துயிலாது தூராமல் விழித்திருப்பின், மறவாமை துயிலாது தூராமல் விழித்திருப்பின், முடியாதது எதுவும் முடித்து நிற்கும் தருணத்தில். அனுபவம் எனும் கல்லெழுத்து பாடம், அனுபவம் எனும் கல்லெழுத்து பாடம், என்றும் நினைவில் மறதியால் கரையலாமோ, அனுபவம் என் கல்லெழுத்து படம் என்றும் நினைவில் மறதியால் கலையலாமோ. காலம் பேசும், தக்க சமயம் துணையாகும். நேரம் சேர நேசமாகும் அத்தனையும். அசம்பந்த போக்கு நாடித்தேடும் இழிவு நிலை. நேரம் சேர நேசமாகும் அத்தனையும். அசம்பந்த போக்கு நாடித்தேடும் இழிநிலை வாழ்வு. சிந்தனை சோர்வில் சந்திக்கும் விபத்துக்கள். வள்ளுவன் ஒழிந்த பொய்யா குரல்களை மனது விருத்தி மரத்தலின்றி அறவழி தேடி மனிதம் போயிடுவோம். வள்ளுவன் ஒழிந்த பொய்யா குரல்களை மனத்தில் இருத்தி மரத்தலின்றி அறவழி தேடி மனிதம் போயிடுவோம். ஆடாத ஆட்டம் ஆடியோர் அதால பாதாளத்தில் அறிவோம் நாம் கண்டோம் வாழ்வில் மறந்து போனோம். அத்தனையும் நம் வாழ்வில் பாதாளம் எவக்கம் உண்டு உணர்ந்து விடுமனமே. மறதி வேண்டாம் பொச்சாமை பொச்சாவாமை வேண்டவே வேண்டாம். மறதி வேண்டாம் பொச்சாவாமை வேண்டவே வேண்டாம். எல்லைகள் தெரியும் நெஞ்சில் உரமும் உண்டு. பிறர்க்கு கேடின்றி எங்கோட்டை எல்லை தொற்று நிற்போம். நன்றி ஜோதி.
0: மறதி நோய் வெறத்தான் போகுது வயசு போக, அதுக்கு முதல் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறீங்க. சில இன்றைக்கு இதெல்லாம் இளைஞர்களுக்கு மிக தேவையான விஷயங்கள். அலட்சியமாக எடுத்தல், கவன இன்மை, அதுல அதை விட ஒரு இலட்சியம் இல்லாம செயற்படுறது, மறதி சோர்வு, இது எல்லாத்தையும் நீங்க சொன்னது மாதிரி அற்புதமான அந்த குரல் பாக்களோடு அடியொற்றி நீங்க அந்த கவிதை பொச்சாப்பு, மிக அருமையான ஒரு குரல் பா ரவிபாலா, அதை நீங்க படித்திருப்பீங்க. பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்று சொல்லி மிக அருமையாக சொல்லி இருக்கின்ற ஒரு, இப்பொழுது வறுமை என்பது எப்படி ஒரு மனிதனின் சிந்திக்கும் ஆற்றலையும், பசி வந்தால் பத்தும் பறந்துடும் என்ற மாதிரி ஆற்றலையும் அறிவையும் மழுங்கடிக்கிறதோ, அத மாதிரி தான் இந்த கவனக்குறைவும் மறதி என்ற இந்த விடயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒருவன் கஷ்டப்பட்டு காலாந்தி காலமாக சேர்த்த அந்த புகழை பெருமைகளை உயர்வுகளை எல்லாவற்றையும் ஒரு கணப்பொழுதிலே அழிக்கக்கூடியது இந்த மறதியும் அலட்சியமாக இருத்தலும். மிக அருமையாக அந்த ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை திருவள்ளுவர் வழி நின்று மிக அருமையாக அந்த கவி வடித்திருக்கிறீங்க.
4: பொதுவாக நாங்கள் சொல்வோம் அதனுடைய நல்வாழ்வை இந்த சினம் கெடுக்கவண்டு, ஆனால் சினத்தை விட பாரபூரமானது இந்த மறதியும் கவனக்குறைவும். அதாவது அசம்பந்த போக்கும் மிக மிக வாழ்க்கைய அதால பாதாளத்தில் வறுமை நிலைக்கு கூட கொண்டு செல்லும். அது பிறகு எங்களுடைய பிறகு வருந்தி பயன் இல்லை. எப்பொழுதும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். பகைவருக்கு, அதாவது பகைவர் என்று சொல்றது எங்களுடைய எதிர்மறைகளை, எதிர்மறைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த கவனக்குறைவும் மறதியும் எங்களுக்கு துணை செய்யும். அதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது.
0: நிச்சயமாக இவை எப்படி சொல்றது, நம்மளுக்குள்ளே இருக்கின்ற அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் இவை எல்லாமே ஒரு எதிரிகள் நமக்கான இல்லையா. அது மாதிரிதான் இந்த மறதி சோம்பல் எல்லாமே மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மறைமுக எதிரிகள் தான் இவர்களும் கூட. கண்டிப்பா வாழ்க்கையை அளிக்கக்கூடியவர்கள். ஆகவே மிகச்சிறப்பான ஒரு கவி. மிக்க நன்றி உங்களுக்கு, பாராட்டுகள்.
4: நன்றி ஜோதி, நன்றி, நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து நேயர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். பாடல் ஒன்றை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது 8:33. நவரச கவியரங்கோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து கீதா அம்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரை சந்திப்போம். இனிய வணக்கம் கீதா அம்மா.
1: வணக்கம் வணக்கம் ஜோதியம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். வா பொன்மையிலே என் நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குதே என்று சொல்லி பாடல போட்டு உங்களை வரவேற்று இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது தமிழ்நாடு? என்ன பண்றீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் அந்த பாடலை ரசித்து உங்களுடைய கவியரங்குக்கு நுழைந்திருக்கிறேன் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: மகிழ்ச்சி அடைகிறீங்க. சிறப்பு சிறப்பு. சரி சரி. ஆகவே கீதாம்மாவை காணில் என்று மனசுல ஒரு ஏக்கம். நேரில் ஒரு நாளைக்கு சந்திப்போம் கண்டிப்பாக. எப்படி போகுது உங்களுடைய
1: ஆசிரியர்? ஜோதியம்மா, நேரில் அழைத்தால் என்னுடைய சிரிப்பொலியை கேட்டே மயங்கி விடுவீர்கள். சிரித்து சிரித்தே நான்
0: சிரித்து சிரித்து சிறையில் அடைத்து விடுவீங்க. அப்படியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்களுக்கு நிறைய நேயர்கள் உங்களை அடிக்கடி கேட்பார்கள். அதிலே குறிப்பாக இன்றைய தினம் ஒரு அன்பான நேயர் உங்களிடம் கூற சொன்னதாக சொன்னார். அன்பு நேயர் கோதாஸ் அவர்கள், உங்களுடைய கவிதையிலும் உங்களுடைய சிரிப்பொலியிலும் உங்களுடைய பேச்சிலும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்னும் வெகுவாக அவர் அன்போடு உங்களை கேட்டதாகவும், உங்களுடைய தமிழ் ஆளுமையை தான் ரொம்ப ரசிப்பதாகவும் அந்த திறனை உங்களுக்கு கூற சொல்லி சொன்னார். அதனால நான் இந்த வானொலியிலே அதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னை ரசிப்பதற்கும் என்னுடைய பேச்சை எழுப்பதற்கும் ஒரு ரசிகர் இருக்கிறார் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி
0: அடைகிறேன். அவர்கள் இன்று காலை பொழுதில் எனக்கு கூறியிருந்தார். வளமையாக கூறுவார் என்று அதனை திரும்பவும் கூறியிருந்தார் உங்களிடம் கூற சொல்லி. அதனால
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: சொல்லுங்க கீதாம்மா, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க?
1: இந்த நாளிலே நான் வந்து கவிதையை பாட விரும்புவது தியாகம். தியாகம் என்பது அனைவருக்கும் பொருந்தக்கூடியது என்றாலும் அம்மாக்கு முதலாவது பொருந்தும், அதன் பிறகு தியாகிகள் இராணுவ வீரர்களுக்கு பொருந்தக்கூடியது தியாகம். அதன் பின்பாக ஒரு நபருக்கு பொருந்த வேண்டும் என்றால் செவிலியர்களுக்கு, உயிர் காக்கும் செவிலியருக்கு பொருந்தக்கூடியது தியாகம். தியாகத்தின் அடையாளம் என்று அவர்களை சொல்லலாம். அந்த செவிலியரை பற்றியதான ஒரு கவிதையை நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன்.
0: நிச்சயமாக சொல்லுங்க.
1: மருத்துவமனை வாசலிலே உன் முகம் நோக்கி பார்த்திருக்கும் உறவுகளுக்கு தெரியாது, நீ ஒரு செவிலி அல்ல, இறை உருவில் நடமாடும் வெள்ளை தேவதை என்று. இத்தேவதைக்கு கவிவரிகள் இதோ நானும் வடிக்கிறேன். வெள்ளை உடை அணிந்ததால் நீ செவிலி அல்ல, வெள்ளை மனம் கொண்டிருப்பதாலோ உன்னை செவிலி என்று அழைக்கிறார்கள். உயிர் துடிக்கும் நொடியிலே உன் இதயமும் சேர்ந்து துடிக்கிறதே. மரண இருள் சூழும் வேளையில் உன் நம்பிக்கை தீபத்தை ஏற்றுகிறாய். உன் கையில் இருப்பது ஊசி, உன் உள்ளத்தில் இருப்பதோ அன்பு. உலகம் உறங்கும் நள்ளிரவிலும் உன் விழிகள் மட்டும் விழித்திருக்கின்றன. தாய் தன் குழந்தையை காக்கும் அக்கறையோடு அறிமுகமில்லா ஓர் உயிரை காக்கிறாய். கண்ணீரை துடைக்கும் உன் விரல்களின் கருணையின் கவிதைகள் ஏராளம் ஏராளம். சம்பளம் வாங்கும் பணிக்கு அல்ல, சபதம் செய்த சேவைக்கே உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். சம்பளம் வாங்கும் பணிக்கு அல்ல, சபதம் செய்த சேவைக்கே உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். துடிக்கும் இதயத்தின் தாளம் கேட்டு ஓடுகிறாய். துயரத்தின் இருளில் தீபம் ஏற்றி நிற்கிறாய். வலியின் அலறல் கேட்டு பட்டாம்பூச்சியாய் பறந்து வருகிறாய். தாய் கரம்போல் தாங்கி தந்தையின் துணிவாய் நிற்கிறாய். தாய் கரம்போல் தாங்கி தந்தையின் துணிவாய் நிற்கிறாய். குழந்தையின் முதல் அழுகையிலும் முதியவனின் கடைசி மூச்சிலும் உன் கரங்களின் வெப்பம் கலந்திருக்கிறது. வலியின் சத்தத்தை நீ இசையாக மாற்றுகிறாய். செவிலியே, உன்னை இப்படி அழைக்கவா? ஊழியர் என்பார்கள், நான் சொல்கிறேன் உயிர் காவலர் என்று. வெள்ளை உடை அணிந்த நடமாடும் தேவதையே, உங்கள் கரங்கள் நீடூழி வாழட்டும். உங்கள் சேவை மனித நேய சிகரமாகட்டும். உங்கள் பெயர் காலம் கடந்தும் ஒலிக்கட்டும், ஒளிரட்டும். உயிர் காப்பவன் மருத்துவன், உயிரை காத்து நிற்பவள் செவிலி. மருத்துவ இதயம் மருத்துவன், மனித நேயத்தின் இதயம் செவிலியர். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. செவிலியர் என்பவள் தாயின் மறுகுரு. ஒவ்வொரு செவிலியருக்கும் இந்த பாடல் வரிகளோடு இக்கவிதையை சமர்ப்பிக்கிறேன். உங்கள் கீத்துக்குட்டி.
0: வளமை வளமையாக கீத்துக்குட்டி அவர்கள் எழுதுகின்ற கவிதை போல சிறப்பாக இருந்தது. அம்மாவுக்கு இணையாக கண்டிப்பா செவிலியர்களை பார்த்திருக்கிறீங்க, உண்மையும் தான். அழகா சொன்னீங்க மிக உருக்கமாக, வெள்ளை உருவில் நடமாடும் தேவதை. மிக அருமை, மிக அருமை. அவர்களுடைய தன்னலமற்ற சேவை நிச்சயமாக இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தாலும், குறிப்பாக இந்த எப்படி சொல்றது, ஒரு ஆபத்தான சூழலிலும் அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். குறிப்பாக நாம கோவிட் காலத்தில், பெருந்தொற்று காலத்தில் நிறையவே அவர்களுடைய சேவைகளை பார்த்தோம். எங்களுக்காக தங்களுடைய உயிர் துச்சம் என நினைத்து முன்கள பணியாளர்களாக அவர்கள் நின்றார்கள் இல்லையா? கண்டிப்பாக இந்த கவிதையோடு நாங்கள் பேச வேண்டிய இன்னொரு பெண்மணி விளக்கேந்திய பெருமாட்டியாக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள், அவர்களையும் நாம நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும்.
1: கண்டிப்பா
0: விளக்கேந்திய பெருமாட்டி காரிகையாக அவரை நாங்கள் சொல்லலாம்.
1: அவர்களுக்கும் உயிர் அநேக உயிர்கள் மடியும் போதுதான் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. தன் கண் முன்னாலே துடித்து கொண்ட உயிர்களை பார்க்கும் போதுதான் அவர்களும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் வந்தது.
0: இவர்கள் கடவுளருக்கு இணையானவர்கள், எல்லோரும் இந்த பணிகளை விரும்புவதில்லை. ஆனால் பலர், சிலர் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு தங்களை உலகுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரியவர்கள். மிக நன்றி கீதாமா, மிக அருமையான ஒரு உருக்கமான கவிதை வழங்கி இருக்கிறீங்க. செவிலியர்களை பெருமைப்படுத்தி உங்களுடைய அந்த கவிதைக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய சிரிப்பொலியோடு களவியலை பேச போகின்றோம்.
1: கண்டிப்பாக
0: எல்லோரும் மாற்ற போன்றீர்கள். மிக நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் பேசுவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி அம்மா, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 8:46 தொடர்ந்து கலாம் அவர்களை நாங்கள் சந்திக்க போன்றோம். ஈழத்திலிருந்து நம்மோடு இணைகின்றார். இனிய வணக்கம் கலாமா.
1: இனிய வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம். உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நீங்க வருகை தாரதுக்கு மிக்க மிக்க நன்றி. எப்படி போகுது உங்களுடைய இலக்கிய பயணம்?
1: நன்றாக போகிறது.
0: ஆமா,
1: வெளிநாட்டில் கவிஞர்கள் வருகிறார்கள், இங்க இலக்கிய சந்திப்பு நடத்துகிறோம்.
0: இலக்கிய சந்திப்பு ஏற்கனவே நடத்தி விட்டீங்களா அல்லது இனிமேத்தானா?
1: ஒருவருடைய இது நடத்தி விட்டேன். 2 அந்த தென்னாடு சிவமடத்தில் இலக்கிய சந்திப்பு, அதுல இலக்கிய கவிஞரங்கம் நடத்தினாங்க. அந்த நாள்ல அந்த சிவமடத்துக்கு முதலாவது சங்கத்துக்கான அடிக்கல் நாட்டினவர்.
0: சிறப்பு சிறப்பு. ஆகவே ஒரு தமிழ் சங்கமாக அதை உருவாக்க போன்றீர்கள். அருமையான ஒரு விடயம். வாழ்த்துக்கள் கலாமா. நிச்சயமாக, வேற என்ன சொல்ல போறீங்க?
1: இலக்கியத்தின் மேல் தான் நடக்க வேண்டும். என்னன்னு சொன்னால் இலக்கியம் இளமையாக.
0: ஆமாம் ஆமாம்,
1: இலக்கியத்தோட வாழ்ந்தால் இளமையாக வாழலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனிமை அப்படியெல்லாம் பெறுகிற போது இலக்கியம் எங்களை கைப்பற்றி கொள்ளும்.
0: நிச்சயமாக, கண்டிப்பா. யார் நம்ம விட்டு போனாலும் இலக்கியம் விட்டு போகாது. எங்களோட துணை நிற்கக்கூடியது அன்னை தமிழ் ஒன்று. யார் வெறுத்துட்டு போனான்னு, எந்த இழப்பு வந்தாலும் அன்னை தமிழ் நம்மோடு துணை இருக்கும். அருமையாக சொன்னீங்க. எப்படி உங்களுடைய கவிதை இருக்க போன்றது, என்ன தலைப்போடு?
1: நான் இன்றைக்கு எங்களுடைய எங்கட நாட்டில் எங்கட பிரதேசத்துல பணி செய்யற 6 திருமுருகனவரை பற்றி நான் ஒரு கவிதை தரலாம்
0: நினைக்கிறேன்.
1: காலமா அவர் வந்து இந்த அநியாயங்களை பார்த்தெல்லாம் பெரிய குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார். அத கப்பால அந்த அறப்பணி செய்யற வேலை நிந்திக்கிற வேலை பற்றியும் அவர் கொஞ்சம் மறுத்தப்பட்டு பதிவு போட்டிருக்கிறார்.
0: கண்டிப்பா, அவரோடு நீங்களும் சேர்ந்து திருவள்ளுவர் திருவுருவ சிலை திறப்பு விழாவிலே எங்களுடைய திருவள்ளுவர் சிலை திறந்த போது நீங்களும் வந்திருந்தீங்க. 6 திருமுருகன் ஐயா அவர்களுடைய கரங்களாலும் என்னுடைய பெற்றோர்களுடைய கரங்களாலும் அந்த திருவுருவ சிலையை திறந்து வைத்தோம். நிச்சயமாக. ஆமாம், சிறப்பு. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ஞாபகங்களை கொண்டு வந்து
1: மரபு கவிதை அரசியல் விருத்தத்துல தான் எழுதி இருக்கிறேன். எங்கள் 6 திருமுருகன், எங்கள் இனத்தின் தரமாய் இனிய 6 திருமுருகன், எங்கும் மனித பணியை எடுத்து செல்லும் செய்யும் நல்லுள்ளம். எங்கள் இனத்தின் தரமாய் இனிய 6 திருமுருகன், எங்கும் மனித பணியை எடுத்து செய்யும் நல்லுள்ளம். திங்கள் போற ஒளிர்ந்து தீயர் முன்னும் புன்னகைப்பர், துங்க மெனத்தோர் இவரை தூயர் என்று போற்றுவோமே. திங்கள் போல உயர்ந்து தீயர் முன்னும் புன்னகைப்பர், துங்க மெனத்தோர் இவரை தூயர் என்று போற்றுவோமே. இந்து மதத்தின் தொன்மை இவரால் இன்று எம்மண்ணில் நிந்தை பலவுமேற்று நீதியோடு தன்னை நிறுத்தி. இந்து மதத்தின் தொன்மை இவரால் இன்று எம்மண்ணில் நிந்தை பலவுமேற்று நீதியோடு தன்னை நிறுத்தி. முந்தை பிறப்பின் பயனை முழுதும் நிறைவாய் மெய் வருத்தி, சிந்தை பிறப்பில் திணித்து செம்மையாக செய்கின்றார். முந்தை பிறப்பின் பயனை முழுதும் நிறைவாய் மெய் வருத்தி, சிந்தை பிறப்பில் திணித்து செம்மையாக செய்கின்றார். மகளிர் இல்லம் தன்னில் மகிழ்வாய் பணியில் முழுமெனத்தாய், அகமும் புறமும் கழிக்க அன்பின் வழியில் இணைகின்றார். மகளிர் இல்லம் தன்னில் மகிழ்வாய் பணியில் முழுமெனத்தாய், அகமும் புறமும் கழிக்க அன்பின் வழியில் இணைகின்றார். உகந்த நிலையை உணர்ந்தே உள்ளங்களோடு பேசுகின்றார். இகத்து வாழ்வில் இவரை இறையின் வடிவாய் காண்போமே. உகந்த நிலையை உணர்ந்தே உள்ளங்களோடு பேசுகின்றார். இகத்து வாழ்வில் இவரை இறையின் வடிவாய் காண்போமே. மேலை நாடு சென்று மேன்மை மிக்க பிரசங்கம், காலை மாலை செய்து காசை திரட்டி வந்தாரே. மேலை நாடு சென்று மேன்மை மிக்க பிரசங்கம், காலை மாலை செய்து காசை திரட்டி வந்தாரே. ஓலை குடிசை உயிர்கள் ஓலங்கண்டே உதவிடுவர், மூளை முடுக்கிலெங்கும் முனகி நிற்பர் ஆன்மீகம். ஓலை குடிசை உயிர்கள் ஓலங்கண்டே உதவிடுவர், மூளை முடுக்கிலெங்கும் முனகி நிற்பர் ஆன்மீகம். நாயின் உயிரை மதித்து நன்றே அமைத்தார் காப்பகத்தை. வாயின் வார்த்தை சொல்லும் வணங்கும் இறையின் புகழ் தன்னை. நாயின் உயிரை மதித்து நன்றே அமைத்தார் காப்பகத்தை. வாயின் வார்த்தை சொல்லும் வணங்கும் இறையின் புகழ் தன்னை. தாயின் அன்பை முழுதும் தகைசால் மேடை பேச்சினிலே சேயின் அணுங்கள் போல செம்மையாக சொல்லி வைப்பார். தாயின் அன்பை முழுதும் தகைசால் மேடை பேச்சினிலே சேயின் அணுங்கள் போல செம்மையாக சொல்லி வைப்பார். வலிகர் வலிகள் கொடுப்போர் முன்னே வலிந்து கொடுப்பர் நியாயங்கள். நலிந்த பெண்மை கண்டு நன்றே கல்வி வழி செய்வர். வலிகள் கொடுப்போர் முன்னே வலிந்து கொடுப்பர் நியாயங்கள். நலிந்த பெண்மை கண்டு நன்றே கல்வி வழி செய்வர். வலிமை மிக்க பேச்சால் வனப்பின் பாதை இவருக்கே. பலியாய் ஆகும் இளையோர் பக்கம் பார்த்து கொதித்தழுவர். வலிமை மிக்க பேச்சால் வனப்பின் பாதை இவருக்கே. பலியாய் ஆகும் இளையோர் பக்கம் பார்த்து கொதித்தழுவர். நன்றி.
0: சிறப்பு. அவருடைய சேவைகளையும் அறப்பணிகளையெல்லாம் மிக அருமையாக சொல்லி காட்டி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க கலாமா. நிச்சயமாக இவர்கள் எல்லோருமே போற்றப்பட வேண்டியவர்கள். ஈழ சமூகத்திற்கும் அதே நேரம் சைவ சமயத்திற்கும் இன்னும் எங்களுடைய தமிழ் மொழிக்கும் அளப்பரிய பங்காற்றி வருகின்ற ஒரு முன்னணி சமூக சேவகர், சொற்பொழிவாளர், ஆன்மீக சிந்தனையாளர் ஆர். திருமுருகன் ஐயா அவர்கள். அவருடைய பணிகள் மிக முக்கியமாக நாங்கள் சிவபூமி அறக்கட்டளை சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா, எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருந்தீங்க. நிச்சயமாக சிவபூமி மனவளர்ச்சி குன்றியோர் பாடசாலை மூலம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கூட அவர் ஆதரவு வழங்கி வருகின்றார், பயிற்சிகளை வழங்கி வருகின்றார்கள் என்று நினைக்கின்றேன் இல்லையா கலாமா. வணக்கம் கலாமா. வணக்கம். நீங்க பேசுவது கேட்கவில்லை கலாமா. ஆமாம். ஆகவே ஆர். திருமுருகன் ஐயா அவர்களை பற்றி கலாமா பல விடயங்களை சொல்லியிருந்தார். நிச்சயமாக கலாமா அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அற்புதமான ஒரு கவிதை. கண்டிப்பாக ஏற்கனவே கீதா அம்மா செவிலியார்கள் பற்றி கொண்டு வந்த மாதிரி இவர்களையெல்லாம் நாங்கள் போற்ற வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். நாம் மேன்மைப்படுத்தாமல் வேறு யார் செய்வார்கள்? ஆகவே நாங்கள் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரு அற்புதமான தெய்வ பணியும் மக்கள் பணியும் ஒன்றே என்று சொல்லும் என்ற அந்த நோக்கிலே ஆன்மீக சிந்தனையோடு சமூக அறப்பணிகளை ஒருங்கிணைத்து பல்வேறு அறப்பணிகளை அவர் ஆற்றி வருகின்றார் ஆர். திருமுருகன் ஐயா அவர்கள். அவருடைய சேவை உலகெங்கும் வாழும் மக்களால், குறிப்பாக எங்கள் தமிழ் மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கலாமா அவர்கள் அற்புதமான ஒரு கவி.

0: அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை KM Business.CA 647-522-1775
1: நேரம் இப்பொழுது காலை 8:55. இவ்வளவு நேரமும் இணைந்து கொண்டு மிகச்சிறப்பான கவிதைகளை நவரசங்களும் ததும்பும் வகையிலே பல்வேறு உணர்வலைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான விதம் விதமான வண்ணமயமான கவிதைகளை எடுத்து வந்தீங்க. சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொன்னீர்கள். அழகியலை, அந்த முருகியலை, காதலை எல்லாம் மிக அருமையாக வெளிப்படுத்தி இருந்தீர்கள். போற்ற வேண்டிய சமூக பணியாளர்களை எல்லாம் போற்றி கவி பாடியிருக்கிறீங்க. எல்லோருக்குமே மிகுந்த நன்றியையும் வாழ்த்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களை திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். முதலிலே 9:00 முதல் 9:30 சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் இணைந்து கொண்டு மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும், எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனை சொல்லிக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து 110வது அதிகாரமாகிய குறிப்பறிதல் அதிகாரம் குறித்து பேசப் போகின்றோம். கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 9:01. கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எக்னலிகோட தொடர்பான வழக்கு விசாரணை விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்வரும் August 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடத்தியுள்ளனர். சுதர்சன் சக்தி என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் ஒரே நேரத்தில் பல்வேறு தீவிரவாத அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் பாதுகாப்பு படைகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது சோதிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் முதல் 6 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். விசா மோசடி, விசா காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமீறல்களை தொடர்ந்து நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் 1 குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். எனினும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய அரசாங்க விவகாரங்களை அவர் தொடர்ந்து கண்காணிப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: மற்றுமோர் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, தொடர்ந்து 10:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போன்றீர்கள். ஆமாம், ஆரம்பத்திலே குழந்தைகளை சிறுவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அவர்கள் குரல் பாக்களை கூறலாம், பொருள் தெரிந்தால் கண்டிப்பாக திருக்குறளினுடைய குரல் பாக்களினுடைய பொருள் அவர்கள் கூறலாம். இல்லாதுவிட்டால் தமிழ் மொழி சார்ந்த ஏதாவது ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்து வரலாம், அல்லது ஒரு தமிழ் மொழியில் ஏதாவது ஒரு நல்லதொரு பாட்டு பாடலை அவர்கள் பாடி காட்டலாம், குட்டி கதை சொல்லலாம், கவிதை வாசிக்கலாம், அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு சிறிய பேச்சு பேசி காட்டலாம். இப்படியாக பல விடயங்களையும் அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா வாரம் வாரம் குழந்தைகள் இணைந்து கொண்டு தங்களுடைய மொழி ஆற்றலை, இலக்கிய ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம். இது ஒரு நல்லதொரு தளம் களம் என்று சொல்லிக்கொள்ளலாம் நிச்சயமாக. ஆகவே புத்தகத்தில் மட்டும் படித்துவிட்டு அதை மூடி வைத்து விடாமல் அதை படிப்பு கல்வியினுடைய பயனை அதை வேறு இடங்களில் பயன்படுத்துவது தான். நிச்சயமாக படிப்பாளர்களாக மட்டும் இல்லாமல் படைப்பாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த மாதிரி தான் குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே கல்வியோடு அதை நூல் கல்வியை கற்றுவிட்டு அப்படியே வைத்துட்டு இருக்காமல் அதை வைத்துக்கொண்டு எத்தனையோ படைப்புகளை செய்யலாம், எத்தனையோ விடயங்களை உலகுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விடயமாக இதனையும் எடுத்துக்கொண்டு இந்த அரங்குக்கு குழந்தைகளை அனுப்பி வை. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-644-6222 என்பது நம்முடைய கலையக தொலைபேசி இலக்கம். பாடல் ஒன்றை தொடர்ந்து குழந்தைகளை சந்திப்போம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
6: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale-இல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச், 416-298-6116.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. 416-489-2000.
9: GTA கிரெடிட் உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

0: நேரம் இப்பொழுது 9:13. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சிறுவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். 9:30 வரைக்கும் இணைந்து கொண்டு பிள்ளைகள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருப்பது யார் இணைந்திருக்கின்றார்கள் என்பதனை கேட்போம். வணக்கம். இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: எனது பேர் ஸ்ரீபூஜன்.
0: இனிய காலை வணக்கம் ஸ்ரீபூஜன். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கு?
1: இனிய காலை வணக்கம்.
0: ஆமாம் ஆமாம், உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. அப்ப என்ன நேரம் நித்திரையாளிகளும் விண்ணிங்க இன்றைக்கு?
1: இன்னைக்கு நான் வந்து லேட்டா எழும்பேன்.
0: லேட்டா எழும்பிட்டீங்களா? ஓ சரி சரி, அப்ப இப்பதான் எழும்பி இருக்கிறீங்க, எழுந்திருக்கிறீங்க.
1: ஒரு 8 மணிக்கு.
0: 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. சரி சரி, வேறு வகுப்பு ஒன்றும் இல்லையா இன்றைக்கு உங்களுக்கு?
1: இன்றைக்கு
0: வகுப்பு இல்ல. சரி சரி, ஆகவே நீ பாடசாலையும் ஆரம்பிக்க போன்றது இப்ப இல்ல, அதுக்கு இன்னும் காலம் 3 வாரங்கள் இருக்கின்றன இல்லையா? சரி, அப்ப நீங்க இன்றைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: நான் வந்து இன்னைக்கு தமிழர் பண்பாடு பற்றி ஒரு பேச்சு போட்டி சொல்ல போறேன்.
0: பேச்சு போட்டி சொல்ல போறீங்க, தமிழர் பண்பாடு குறித்து பேச போறீங்க. சரி சரி, தமிழர் பண்பாடுகள்ல பிள்ளைக்கு பிடித்த விஷயம் என்ன? இப்பொழுது நாங்க ஒரு ஆக்களை கண்டவுடன், எங்களுடைய தமிழ் மக்களை கண்டவுடனே நாங்க உடனே என்ன சொல்லி வரவேற்கிறோம் நாங்கள், அந்த வரவேற்பு சொல் என்ன தெரியுமா பிள்ளைக்கு?
1: ஒரு விருந்தினர் எங்களை வீட்டுக்கு வர போலும் நாங்க சந்தோஷமா அவங்க வரவேற்று வணக்கம் உள்ளுக வாங்கும்னு சொல்லுவோம்.
0: வணக்கம் சொல்லி வர சொல்லி சொல்ல வேணும். சிறப்பு. அப்படித்தான் நீங்க உங்க வீட்டுக்கு வர விருந்தினர்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா ஐயா? சிறப்பு. அப்ப பணசாலையில உங்களோட தமிழ் நண்பர்கள் வேறு இடங்கள்ல காணுகின்ற பொழுது என்ன சொல்லுவீங்க? என்ன மொழியில பேசுவீர்கள்?
1: நான் வந்து தமிழ கலைச்சு ஆங்கிலத்துல முடிப்பேன்.
0: தமிழ்ல தொடங்கி ஆங்கிலத்துல முடிப்பீங்களா? சரி, அது ஏன் தமிழ்ல முடிக்க கூடாது?
1: தமிழ முடிக்கலாம், ஆனா அந்த வெரி வீட்டுல இருந்து வீட்டு வந்து ஒரு தமிழ் ஃபீல் இருக்கும். திருப்பியும் நாங்க வீட்டை விட்டு தாண்டி வரணும், எங்களுக்கு ஆங்கிலம் இது வந்துடும்.
0: ஆங்கிலம் வந்து விட்டுரும் தானாக, என்ன அழகா சொன்ன ஸ்ரீபூஜன். தமிழ்ல தொடக்கி ஆங்கிலத்துல முடிக்கிறது, அருமை அருமை. குட்டி ஐயா, குட்டி ஐயா சொல்லுங்க, எங்களுடைய தமிழர் பண்பாட்டுல இந்த பொங்கல் விழா அது எல்லாம், அது பொங்கல் எல்லாம் யாருக்கு நாங்கள் இந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துறதுக்காக செய்யறோம்?
1: தைப்பொங்கல் வந்து நாங்க வந்து கதிரவருக்கு,
0: சூரியனுக்கு, கதிரவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக செய்யறோம்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி, அப்ப அந்த கோலம் போடுற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கோலம் போடுறது பாத்துருக்கீங்களா? ஏன் கோலம் போடுறது சொல்லுங்க பாப்பா, பிள்ளை தெரியுமோ?
1: கோலம் போடுறது வந்து கண்ணோடு படாமல் மற்ற விஷயம் பறவைகள் எறும்பு வந்து சாப்பிட்டு அது மகிழ்ச்சியா போவோம்.
0: கண்ணூறு படாமலுக்கும் கோலம் போடுவார்களா? உங்க வீட்டுல அப்படி சொல்லி கொடுத்தார்களா பிள்ளைக்கு?
1: வீட்டுல சொல்லி கொடுத்துக்கல, ஆனா வேற தமிழ் கிளாஸுக்கு போய்ப்பொங்க படிக்கல. சில ஆக்கள் நம்புறாங்க நாங்க கண்ணூறு படாம
0: இருக்கிறதுக்காக, சிலருடைய நம்பிக்கை அது இல்லையா? சிறப்பு சிறப்பு. அப்ப இந்த தமிழ் மக்கள் இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தா எண்ணத்துல சாப்பாடு கொடுக்கறது, எங்களுடைய ஆதி தமிழர்கள் எல்லாம் எண்ணத்துல கொடுத்தார்கள், இப்பொழுது நாங்க பிளேட்ல கொடுக்கறோம். ஆனால் உண்மையிலேயே எண்ணத்துல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைக்கு.
1: வரவீரருக்கு நாங்க வந்து எப்போதே வாழை இலையில சாப்பாடு கொடுப்போம்.
0: வாழை இலையில தான் சாப்பாடு கொடுக்கணும். சரி சரி, பிள்ளைக்கு பாயாசம் தெரியுமா?
1: பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதுவும் அந்த வாழை இலையில விட்டு சாப்பிடணும். என்ன கோயில்கள்ல அல்லது பெரிய விருந்தில நன்றாக இருக்கும். கப்ல விட்டு சாப்பிடுறதை விட இந்த வாழை இலையில விட்டு சாப்பிடுறது இன்னும் சுவையாக இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சியாயும் இருக்கும். சரி, வேற என்ன தமிழர் பண்பாடு குறித்தங்க உங்களுடைய பேச்சு ஆரம்பிங்க.
1: ஓகே. அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் இன்று தமிழர் பண்பாடு பற்றி பேச போகிறேன். உலக நீண்ட வரலாற்றை கொண்ட எண்ணங்கள் யாவற்றைக்கும் உயர்ந்த பண்பாடு உண்டு. உலகின் தொன்மையான இனங்களுள் தமிழ் இனமும் ஒன்று. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் உயர்ந்த பண்பாட்டை கொண்டிருந்தனர். தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியமும் சங்க இலக்கிய நூல்களும் தமிழர் பண்பாடு சிறப்புகளை சிறப்பாக பதிவு செய்துள்ளன. பண்படுத்தப்பட்ட நிலத்தில் தான் பயிர் வளரும். பண்படுத்தப்பட்ட உள்ளத்திலே தான் அன்பும் கருணையும் அற சிந்தனைகளும் தோன்றும். எனவேதான் நல்ல ஒழுக்கங்களை பண்பாடு என்பர் தமிழர். பாடு அறிந்து ஒழுகுவது பண்பாடு என்பர். பாடு என்பது வகுக்கப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள். அவற்றை அறிந்து அறிக்கமைய நடப்பதே பண்பாடு. கூட்டு வாழ்வு, விருந்தோம்பல், நன்றி மறவாமை, பழிவுடைமை போன்றவை தமிழர் பண்பாடு போற்றப்படுகின்றன. திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றவை தமிழர் பண்பாடை கற்றுக் கொடுக்கும் இலக்கியங்களாகும். நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாட்டை பேணி காப்போம், தமிழராய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: அருமை, அருமை, சிறப்பாக சொன்னீங்க. எங்களுடைய தமிழ் இலக்கியங்களும் எங்களுக்கு தமிழர் பண்பாடுகள் குறித்து பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. அதுல திருக்குறள், சிலப்பதிகாரமும் சொல்லி இருந்தீங்க இல்லையா? சிறப்பு. அதுல இன்னும் அழகா சொன்னீங்க பல விடயங்களை. தமிழர் பண்பாட்டுல மிக முக்கியமாக இந்த கூட்டு வாழ்க்கை, எல்லாரும் இணைந்து கூட்டு குடும்பமாக வாழ்ற வாழ்க்கை, அதெல்லாம் சிறப்பு. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இல்லையா ஸ்ரீபுஜன்?
1: எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம்.
0: ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வேற என்ன தமிழர் பண்பாடு குறித்து ஏதாவது சொல்லுங்களேன். வேற என்ன சொல்ல போறீங்க சுருக்கமா சொல்லிக்கொண்டு?
1: தமிழர் பண்பாடு வந்து 3000 ஆண்டுகள் பழமையானது. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழர் பண்பாடுல. இப்படி ஒற்றுமையா இருக்கிறோம், இப்படி ஒரு ஆள வர வைக்கிறோம், இப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு, தமிழர் கலைகள், அதெல்லாம் பண்பாடுக்குள்ள. சோ நிறைய கற்றுக்கொள்ள இருக்கு.
0: கற்றுக்கொள்றது இருக்கு. ஒரு விருந்தினரை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு திருவள்ளுவர் பெருமான் மிக சிறப்பான குரல் பாக்கல சொல்லியிருக்கிறார். பிள்ளைக்கு தெரியும் விருந்தோம்பல் அதிகாரம். அதுல அந்த மோப்பக்குள்ளையும் அனிச்சம் பிள்ளை தெரியுமா?
1: மோப்பக்குள்ளையும் அரைஞ்சு முகத்திலிருந்து நோக்குக்குள்ளையும் இருந்து
0: கெட்டிக்காரன். சிறப்பு, சிறப்பு. சரி, மிக்க நன்றி ஸ்ரீபுஜன். பல விடயங்களையும் சொல்லி இருக்கிறீர்கள். தம்பி பேச போறாரா? பிள்ளையோட தம்பி. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா?
1: நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். குட்டி ஐயா தம்பிட்ட கொடுங்க.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். ஸ்ரீ சைலன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, சைலன் என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு?
1: நான் திருக்குறள் பற்றி ஒரு சின்ன பேச்சு பேச போறேன்.
0: சின்ன பேச்சு, குட்டி பேச்சு ஒன்று பேச போறீங்க ஷைலன். சரி, திருக்குறள் என்ற உலக பொது நூலை யார் எழுதியது தெரியுமா பிள்ளைக்கு?
1: திருவள்ளுவர்.
0: திருவள்ளுவர். என்ன கேள்வி, இது என்ன எவ்வளவு ஈஸியான ஒரு கேள்வி. சரி, திருக்குறள்ல ஒரு குறள் பாவில எத்தனை அடிகள் இருக்கின்றன?
1: 10.
0: ஒவ்வொரு குறள் பாவிலையும் எத்தனை வரிகள்
1: இருக்கின்றன?
0: சொற்கள் இருக்கின்றன ஒரு குறள் பாவில, தெரியுமா பிள்ளைக்கு? இல்ல, ரெண்டு லைன்ஸ்லயும் வந்து ரெண்டு அடிகள்லயும் எத்தனை வேர்ட்ஸ், ஹவு மெனி வேர்ட்ஸ் ஆதியா? ஏழு. சரி சரி, சிறப்பு. முதலாவது அதிகாரம் என்ன தெரியுமா பிள்ளைக்கு? குட்டியா அந்த குரல் தான் வருது உடனே. கடவுள் வாழ்த்துல இருந்து தான் சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? சரி, இப்பொழுது நீங்க உங்களுடைய பேச்சுக்கு போகலாம். ஸ்ரீபுஜ்லன் சொல்லுங்க.
1: இருக்குறள் அணிவணக்கம் பணிவான வணக்கம். நான் இன்று திருக்குறள் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ் மொழியின் தோன்றிய மிக சிறந்த அற இலக்கியம் திருக்குறள். இதை எழுதியவர் திருவள்ளுவர். இது 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. திருக்குறள் தமிழ் மொழியில் தமிழரால் எழுதப்பட்ட இலக்கியம். ஆனால் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அற இலக்கிய அற கருத்துக்களை இது கொண்டுள்ளது. இதனால் திருக்குறளை உலக பொறுமுறை என்பர். இது பல உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் அறுத்துப்பால், உரைப்பால், இன்பத்தப்பால் என்று 3 பகுதிகள் கொண்டுள்ளது. அறுத்துப்பால் மாண்ட ஒழுக்கங்களை வலியுறுத்துகின்றது. பொறுப்பால் குமுகமாக இணைந்து வாழும் வாழ வேண்டும் என்பதை கூறுகின்றது. கணவன் மனைவியாக இன்பத்து வாழும் வாழ்வை இன்பத்துப்பால் போற்றுகின்றது. தமிழின் மிக உயர்வான இலக்கிய உடைமை திருக்குறள். திருக்குறளை கற்போம், அதன் பெருமையை எங்கும் படுப்புவோம். நன்றி, வணக்கம்.
0: மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பாக குட்டி ஐயா திருக்குறளை பற்றி பேசியிருக்கிறீங்க. மிக அழகாக இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் தெய்வ புலவரால. சரி, இது பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு என்று சொல்லிட்டீங்க, சரியா? அது பிள்ளைக்கு தெரியுமா, திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்திலே ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தது யார் என்று தெரியுமா பிள்ளைக்கு? எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா பிள்ளைக்கு?
1: கனடா.
0: கனடாவை சேர்ந்தவர். அவருக்கு தமிழ் படிக்கணும்னு விருப்பம் வந்திருக்கு பாருங்க, பிள்ளைகள மாதிரி அவருக்கும் விருப்பம் வந்து பிறகு தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ் படிச்சு திருக்குறள் படிச்சு திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற. சிறப்பாக சொன்னீங்க ஷைலன், மிக்க மிக்க நன்றி உங்களுக்கும் அண்ணாவுக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
1: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வேற என்ன சொல்ல போறீங்க? விடைபெறுவோமா? பேச போறீங்களா வேற ஏதாவது? இல்ல. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். வணக்கம்.

நேரம் இப்பொழுது 9:31. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஸ்ரீ புஜன் மற்றும் ஸ்ரீ ஷைலன் அண்ணாவும் தம்பியும் மிகச்சிறப்பாக நல்ல தமிழிலே மிக அற்புதமாக பேசியிருந்தார்கள். கேள்விகள் கேட்கிற பொழுது கூட எல்லா கேள்விகளுக்கும் எல்லா வினாக்களுக்கும் மிக சிறப்பாக பதிலளித்து சென்றார்கள். அதே நேரம் தமிழர் பண்பாடு குறித்தும் திருக்குறள் குறித்தும் உரை நிகழ்த்தினார்கள். இரண்டு குழந்தைகளுமே ஸ்ரீ புஜன் மற்றும் ஸ்ரீ ஷைலன் இரண்டு மாணவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த வாழ்த்தினை சிஎம்ஆர் வானொலி குடும்பம் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரம் இரண்டு குழந்தைகளுடைய அம்மா அப்பா இருவருக்குமே நாங்கள் வாழ்த்தினையும் பாராட்டினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதாரணமான ஒரு விடயமாக எடுக்காமல் என்னுடைய பிள்ளையும் வானொலியில் போய் எல்லா தமிழ் அன்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு மொழி விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த மாதிரி பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துவது என்பது சிறப்பு, வேண்டப்பட்ட ஒன்று கண்டிப்பாக. அதுவும் வானொலியிலே குழந்தைகள் பேசுகின்ற பொழுது எல்லோருடைய இதயங்களையும் கண்டிப்பாக அவர்களுடைய மழலை மொழி என்பது நிறைத்து கொள்ளும். நிச்சயமாக அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தைகள் இருவருக்கும் மீண்டும் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து பெரியவர்களை சந்திக்கலாம். பெரியவர்கள் 110வது அதிகாரமாகிய குறிப்பறிதல் பற்றி பேச போறீங்க. ஒரு தலைவன் தலைவிக்கு இடையிலான அந்த குறிப்பறிந்து பேசுதல் பற்றி நீங்க பேச போறீங்க. மிக முக்கியமானது வாழ்க்கையிலே இல்லையா? மனைவி அல்லது தன்னுடைய காதலி அந்த மாதிரி துன்பத்தில் இருந்தால் அதை அவளுடைய உடல் மொழி மூலமாகவோ கண் மூலமாகவோ உடல் அசைவுகள் மூலமாகவோ ஏதோ ஒன்றின் அந்த குறிப்புகள் மூலமாக அறிந்து உணர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு காதலன் ஒரு தலைவன் கிடைப்பது என்பது வாழ்வில் ஒரு வரம் என்று சொல்லலாம். அது குறித்து நீங்க தான் பேச போறீங்க. எல்லோரும் இணைந்து சிறப்பிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதுவும் இந்த களவியல் எப்படி என்னும் முருகியலாக மாறப்போன்றது, ஐயன் வள்ளுவர் அங்கே என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறார், எப்படி எப்படி தலைவியினுடைய அந்த குறிப்புகள் மூலமாக தலைவன் செயலாற்றுகிறான், தலைவன் எப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கிறான் என்பது குறித்து பேச போறோம். அதற்காக உங்களுக்கு நான் ஒரு தலைப்பினை தருகின்றேன். குரல் பாக்கள் தெரிந்தா பேசலாம், இல்லாது விட்டு அதை பற்றி கவலை தேவையில்லை. தலைப்பு இப்பொழுது திருமணத்தின் முன்பு ஆக இருந்தாலும் திருமணத்தின் பின்பு இணையர்கள் ஆகிய பின்பாக இருந்தாலும் கண்டிப்பா சில வேளைகள்லயே நாம 1000 வார்த்தைகள் பேசினாலும் பயனற்று போய்விடும் சில வேளைகள்ல. ஆனால் சில வேளைகள்லயே ஒன்றுமே பேசாமல் ஒரு சிறிய அந்த கண் ஜாடை, கடைக்கண் பார்வை, ஒரு முக குறிப்பு, அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தக்கூடியவை, அதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற அறத்தை திருவள்ளுவர் மிக அற்புதமாக சமூகத்துக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்க எல்லாம் உங்களுடைய மனைவி, உங்க காதலி அல்லது பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன் காதலன் எப்படி அது எல்லாம் உங்களுடைய இது பெண்களுடைய குறிப்புகளை பற்றி சொல்லி இருக்கின்றார். இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் அந்த குறிப்புகள் ஊடாக அந்த உணர்வலைகளை புரிந்து கொண்டு ஒரு ஜீவனுக்காக செயலாற்றுதல் என்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? அப்படி இருந்துட்டா வாழ்க்கையே சொர்க்கம்தான், சுவர்க்கம்தான். பார்க்கலாம் எப்படி எல்லாம் பேச போறீங்க. என்ன விட நீங்க நிறைய அனுபவம் இருக்கும், வாழ்வியல் அனுபவங்களை பேசுங்க. நிச்சயமாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: ஷெரிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள் உணவகங்கள் ஆடை கைவினை பொருட்கள் சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நேரம் இப்பொழுது 9:40. நேர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு நல்லது ஒரு தலைப்பு நம்முடைய வாழ்வியலோடு வேறு எதுவும் புதுசா பேச சொல்ல இல்லை. உங்களை வாழ்க்கையில நாம அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் தான் திருவள்ளுவமும் சொல்லி இருக்கின்றது. அதை குறித்து அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இதெல்லாம் நீங்க அனுபவித்திருப்பீர்கள். அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நல்ல விளைவுகள் குறித்து நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. அது குறித்து தான் நாங்க பேச போகின்றோம். குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும், குறிப்பறிதல் என்ற அதிகாரம் திருக்குறளிலே திருவள்ளுவத்திலே ஒரு அதிகாரம் 2 வந்தது என்று சொன்னால் இந்த குறிப்பறிதல் அதிகாரம். அது அதிகாரம் 71 என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது பேச போன்ற 110 அதிகாரம் ஆகிய குறிப்பறிதல் அது காமத்து பாலிலே வருகின்றது, மற்றது பொருட்பாலில் வருகின்றது. ஆகவே குறிப்பறிதல் என்ற அதிகாரம் 2 வருகிறது. அதிலே அமைச்சியலில் அமைந்த அதிகாரம் மன்னன் அரசன் அல்லது அது மற்றவர்களுடைய மன கருத்தை அறியும் முறையை அதுவும் இதுதான், கிட்டத்தட்ட ஒரே இதுதான் குறிப்பால் அறிந்து கொள்கிறது. இங்கே வந்து காமத்து பாலிலே வந்து தலைவன் தலைவியினுடைய காதல் அந்த குறிப்புகளை அறிவதை பற்றி விளங்க வைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். ஒருவருடைய உடற்கூற்று அதாவது உடல் மொழி மற்றும் கண்கள் பேசுகின்ற அதை வைத்துக்கொண்டு ஒருவருடைய மன எண்ணத்தை அவர்கள் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்படுதல் என்பது குறித்து சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் எப்படி இதனுடைய முக்கியத்துவம் குறித்து நீங்க பேச போறீங்க. வார்த்தைகளால் தான் பேச வேணும் என்று இல்லை, பேச முடியாத நேரத்தில் கண்கள் அந்த அது என்ன ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தும், அதை அறிந்து செயலாற்றுதல் அவ்வளவுக்கு முக்கியமானது என்பதனை இதுக்கு மேல நீங்க பேசுங்க. சரி, இப்பொழுது அந்த பார்வை முகபாவனை கண் குறிப்புகள் எல்லாமே உள்ளத்து உணர்வுகளை காட்டும், உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும். கண்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடியவை, சொல்லாமல் சொல்லக்கூடியவை, எல்லாவற்றையும் சொல்லாமல் உணர்த்தக்கூடியவை. வாய்ச்சொல் இல்லாமல் அவரே சொல்லிட்டார், கண்ணோடு கண் இணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்றே சொல்லிவிட்டார் இல்லையா. என்னொரு குரல் பாவோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கலாம். அதிலே எப்படி சொல்கிறார் என்றாலும் ஒரு தலைவன் சொல்கிறான், தலைவியினுடைய அந்த பார்வையை பற்றி சொல்கிறான். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்று சொல்கிறான். உன் கண்ணண்டா உண்டு இருக்கின்றது, மையுண்ட கண்கள், மை தீட்டிய கண்கள், நல்ல மை தீட்டி இருக்கிறாங்க தலைவி. ஆகவே அந்த தலைவன் அதில் மயங்கி போகிறான். எப்படி சொல்கிறான், இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது. இதெல்லாம் திருவள்ளுவர் தானா எழுதினார். ஒரு பெண்ணினுடைய கண்களுக்கு 2 நோக்கு இருக்கிறது, 2 வகையான பார்வைகள். ஒரு பார்வை எனக்கு காதல் நோயை தரக்கூடிய பார்வை, மற்றது அந்த காதல் நோய்க்கு மருந்து தரக்கூடிய ஒரு பரிவான ஒரு இரக்கம் கொண்ட பார்வை. ஆகவே ரெண்டையும் பெண்ணினுடைய கண்கள் செய்யும் என்பதனை திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஒரே உறுப்பு அந்த ஒரே கண் நோயையும் தந்து அதே நேரத்தில் மருந்தாகவும் மாறுகின்ற அந்த விந்தை மிக அந்த அந்த விந்தையை கவித்துவமாக திருவள்ளுவர் பேராசான் நயம்பட உரைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான குரல்பா இந்த குரல்பா. அவரால் தான் இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே ஒரே உறுப்பு ரெண்டு விடயத்தை செய்கின்றது. பார்க்கலாம், இணைந்திருக்கின்ற நேயர்களை தொடர்ந்து சந்திப்போம்.

0: திருவள்ளுவ பேராசான் தந்தருளிய காமத்து பாலியலில் இருந்து நாங்கள் இப்பொழுது களவியலில் இருந்து குரல் பாக்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்க திருமணத்தின் பின்பு மீது, திருமணத்தின் முன்புதான் கண் பார்வை நோய் செய்யும், திருமணத்தின் பின்பு எப்படி செய்யும் என்றதை நீங்க தான் சொல்ல போகின்றீர்கள். அந்த பார்வை கூட கோப கனல்ல பார்த்தா அதுவும் நோய் செய்யும் தான். ஆனா இது காதலோடு இணைத்து அந்த அன்போடு பேசுகின்ற அகத்துணை மரபை பேசுகின்ற விடயம். ஆகவே இணைந்து கொள்ளுங்க. உண்மையிலேயே இது ஒரு சமூக வாழ்வியல்ல, இது ஒரு மனித உறவுகளின் ஆழத்தை உணர்த்துகின்ற ஒரு விடயமாக இருக்குது. சில விடயங்களை சிலர் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் இல்லையா. அந்த உணர்வுகளையும் மற்றவர்களுடைய துயரங்களை மிக நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் என்பது மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு வேண்டும். இப்பொழுது ஒருவர் ஒரு உடல் இயலாமை அல்லது ஒரு மனச்சோர்வு, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறார் என்று சொன்னால் சிலவற்றை சொல்ல மாட்டார். அவருடைய உடல் மொழியால், அவருடைய பார்வையால், அந்த உணர்வுகளால் நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கான ஒரு தீர்வை கொடுக்கின்ற ஒரு ஔடதமாக நாங்கள் இருக்கலாம். அது காதலில் இது பேசப்படுகின்றது. காதலில் மட்டுமல்ல, அது ஒரு நண்பர்களுக்கு எங்கேயாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி பேசிக்கொள்ளலாம். ஆகவே அன்பை வளர்க்கும் கருவி இந்த குறிப்பறிதல். பார்க்கலாம் திருவள்ளுவர் இதன் வழியே சமூகத்திற்கு எதை போதிக்க விரும்புகின்றார் என்பதை நீங்க பேச போறீங்க. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: நன்றி ஜோதி, நன்றி. இன்றைய காலை பொழுதுல இன்பத்து பால் எடுத்திருக்கிறீங்க. மனித வாழ்வின், ஆமா, இன்பத்தின் மனித வாழ்வின் மூலமே இதுதான். எவர் எதை சொன்னாலும் இல்லறவாசி ஆகியிருக்கிறதா மனித வாழ்க்கையில தத்துவமே அதுதான். அதை நாங்கள் பேச பஞ்சப்படுறோம், அல்லது இந்த காமத்து பால இன்பத்து பால எடுக்க கொஞ்சம் கூச்சப்படுறோம். சமுதாய கட்டமைப்பு அப்படி. ஆனால் இதையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான படியால் தான் வள்ளுவர் எங்களுக்கு விடுத்துரைச்சிருக்கிறார்.
0: நிச்சயமாக அதை
1: கலவியல்
0: பேச எல்லாரும் வர்றதுக்கு மிக்க மிக்க நன்றி, பேசுங்க.
1: ஆமா ஆமா, கலவியல் குறிப்பிடுதல் இந்த அதிகாரத்துல காதல், காதல் நோக்கு, காதல் கொண்டவருக்கு தான் இதுல அருமை தெரியும். அதனுடைய வலிமை, அதனுடைய தாற்பயம் தெரியும். இப்ப நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது குரல்ல பாருங்க, இரு நோக்கி இவன் கண் உள்ளது, ரெண்டு கண்கள் இருக்குத்தான். இவன் கண்ணுக்கு ஜோதி நோயை தர்ற சக்தியும் இருக்குது. அந்த கொரோனா மாதிரி நோயை தீர்க்கிற மருந்தும் இவள்கிட்டதான் இருக்கு. நோயை தரும் கண்டவுடன், நோயை தரும் கண்ணை சந்தித்தவுடன் நோய் தரும். அந்த கண் உடனடிய சந்திக்காது, ஆனா பார்க்கிற பார்வையிலேயே நோயை தந்துடும். பிறகு அதுக்கு மருந்து தேடி நாங்க தெரிவோம்
0: என்ன.
1: அப்ப அதுக்கு மருந்து அங்கதான் இருக்குது. இது வைத்தியர் டைம் இல்ல, உடவும் இல்ல. இந்த குறிப்பதில ஒரு கவிதையில நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த நோய்க்கான மருந்தும் அவள்கிட்ட தான் இருக்குது. அப்ப ரெண்டு கண்ணும் அவள்கிட்ட உள்ளது. வள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தான் அவர் அது எதேச்சா அல்லது கண்டும் காணாம அவள் சென்றிருக்கலாம். எதிலார் போல பொது நோக்கா இருந்திருக்கலாம். ஆனா நோக்குதல் காதலும் கண்ணே உள்ளது. அது உள்ளுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா வெளியில காட்ட மாட்டாளே. அதுதான் எங்க நோயை உண்டாக்குது. அப்ப அதுக்கான மருந்து வெளியில காட்டினாத்தான் அந்த நோயும் தீரும்.
0: இப்பொழுது குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், நீங்க ஒரு இல்லற தலைவனாக எப்படி உங்களுடைய மனைவிக்கு இந்த மாதிரி அவர் சில வார்த்தைகளை சொல்ல முடியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை எப்படி கையாளுவீங்க? எப்படி அவருக்கான ஒரு ஔடதமாக நீங்க மாறுவீங்க? சமூகத்துக்கு எப்படி இந்த விடயத்திலே அறமுறைக்க? ஏனென்றால்
1: அந்த
0: உணர்வுகளை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் வருது. ஆகவே நீங்க அதை புரிந்து கொண்டு செயலாற்றுதல் என்பது எவ்வளவு முக்கியமாக ஒரு இல்லற
1: மனைவிக்கும் குறிப்பறிதல் என்பது திருமணத்தின் பின்பு அது இயற்கையாக வந்துடும். அது இருக்கும் இல்லை என்று சொல்வதற்கு இல்ல, நான் அதை மறுப்பேன். காரணம், இந்த காலையில பஞ்சாதிரன் சொன்ன மாதிரி அந்த ஈகோ பிரச்சனை தான் அங்கு விருதே இல்லை. குறிப்பறிதல் மேவி நிக்கிறது அந்த ஈகோ பிரச்சனை. குறிப்பறிதல் என்பது எங்களுக்கே தெரியும், இது மனைவிக்கு ஒரு துன்பம், மனைவியால் இயலாம இருக்கு, நான் அதை செய்யணும், அல்லது கணவனுக்கு பிரச்சனையா இருக்கு, நாங்கள் அது போவோம் என்றது ஒரு ஏற்கனவே அந்த பொது வழக்குல இருக்கிற மாதிரி மூன்று மாதம் சரியா தான் இருக்கும். அந்த மூன்று மாதம் போகத்தான் எல்லா பிரச்சனையும் துவங்குது. இப்ப நான் பொதுவா சொல்றேன், மூன்று மாதம் வந்து காலை அறவரை இல்லை. ஆரம்பத்துக்கும் காலம் செல்ல செல்லும், அதைத்தான் நான் சொல்லுவார். அதன் பிறகுதான் ஈகோ வந்து வருது. மற்றபடி குறிப்பதுல எல்லாருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் நூற்றுக்கு நூறு விதம் இருக்குது. மனைவி ஒரு துன்பமோ மனைவி என்ன செய்யப்படுறோம், அடுத்தது கணவன் என்ன செய்யப்படுறோம், உண்மையான கணவன் மனைவிக்கு தெரியும். இது பிடிக்கும் பிடிக்காதது என்று எல்லாமே தெரியும். அது காதலிக்கு திருமணமா இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம். திருமணத்தின் பின் ஒருவருக்கு வடிவாக புரிந்து கொள்வார்கள். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் வடிவாக புரிந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு அந்த குறிப்பிடுதல் என்று வரும் பொழுது ஜோதி, அது தெரியும்,

0: இருந்தால் வாய்ச்சொல் என்னது, கலைக்காக இருந்தால் கோபத்துல கலைக்காக விட்டாலும் பிரச்சனை இல்லை. குறிப்பிருந்து நாங்கள் செய்ய செல்லும் பொழுது அடுத்த வினாடி அடுத்த பொழுதுகளில் அந்த குடும்பம் ஒன்றாகும். அந்த கோபதாபங்கள் ஈகோ எல்லாம் மறைந்து குடும்பம் ஒன்றாகும். குறிப்பிருந்து நாங்கள்
1: இந்த கண்கள் என்னும் பரிவாக பேசக்கூடியவை, வாய் வார்த்தைகளை விட மௌனம் சிறந்தது சில வேளைகள் இல்லையா?
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா.
1: கண்ணினால் தவித்துக் கொள்ளலாம்.
0: ஆமா, இந்த கண் தான் சொல்லி மொழியே தேவையில்லை, அத்தனை மொழிகளையும் கடந்து நிற்கும் என்ன. மொழியே தேவையில்லை, மொழியே தேவையில்லை, கண் அசைவே போதும். அத்தனை அசைவுகளும் உலகத்துல எல்லாம் நடக்கும் கண் அசைவுகளால் மட்டும். அதிலும் குடும்பங்கள்ல, அதிலும் காதலர்கள்ல இதனுடைய குறிப்பறிந்து செய்வதில் இந்த கண்ணுக்குரிய பெரும் மரியாதை அது அது சொல்லு சொல்லி அடங்காது. அது அனுபவப்பட்டவர்கள் வடிவா தெரியும். அதுவும் காதல்ல, ஆரம்ப காதல்ல இந்த நோயும் இந்த நோய் தீர்க்கும் மருந்தும் மிக மிக இந்த குறிப்பறிதல் மிக மிக அற்புதமா இருக்கும். மொழியே இல்லை, இத்தனை இத்தனை தடைகளை தாண்டி, இத்தனை பேர் அவதானிக்கணும், இத்தனை பேர் எங்களை குறுக்க சுவாப்பினும், அதையெல்லாம் தாண்டி இப்படித்தான் அந்த கதை பேசுவது இல்லையா கண். அது ஒரு மாயஜால வித்தை.
1: அப்படி அழகாக சொல்லி இருக்கிறீங்க, மிக்க நன்றி ரவி பாலா. உங்களுக்கு
0: பொதுவாக ஜோதி, அந்த குறிப்பறிதல் என்பது எல்லோருக்கும் தேவை. குறிப்பறிதல் என்பது நிச்சயமாக தேவை. அது ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், இப்ப நீங்க நடந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், குறிப்பறிதல் என்பது எங்களுக்கு தேவை. குறிப்பில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, எங்களுக்கு நேர்கள் இருக்கிறார்கள், குறிப்பறிதல் தான் எல்லாம்.
1: யாருமே சொல்லாமல் அதை உணர்ந்து கொண்டு செயலாற்றுதல்.
0: இப்ப இப்ப இப்ப நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கீங்க ஜோதி, உங்களால் சமாளிக்க இல்லாத கட்டம் நாங்க கேட்டுக்கொண்ட நேர்களுக்கு தெரியும். குறிப்பறிவோம், நாங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி கொண்டு போறா, நாங்கள் காக்குறதுல என்ன பலன், எங்களை காக்க வைக்கிறான்னு கோபம் கொள்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. குறிப்பறி எல்லா எல்லா விதத்திலையும் குறிப்பறிதல் வேணும். அந்த காதல் அந்த குடும்ப வாழ்க்கையில குறிப்பறிதல் என்பது மிகவும் மேன்மையானது.
1: என்னோட கோவித்துக் கொண்டு இதுவரை வராமல் இருக்கின்ற நேயர்களும் அதை குறிப்பறைய முடியாமல் இருக்கின்றார்களே. ஆகவே இன்று இந்த அதிகாரம் எல்லாருக்கும் அந்த குறிப்பறைந்து செயலாற்ற வேண்டும் என்பதனை உணர்த்தும் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும்
0: சந்திப்போம். சொல்றேன் ஜோதி, எல்லா விஷயத்திலையும் தான், காதலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பொது வாழ்க்கையா இருக்கட்டும், குறிப்பறிந்து நடக்கிறது எப்போதும் மேன்மை தரும். நன்றி ஜோதி,
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி,
1: வணக்கம். நேரம் இப்பொழுது 9:58 தொடர்ந்து நேர்களை சந்திக்க போன்றோம். இந்த நான் பேசுவதை விட நீங்க பேசுவது இன்னும் சிறப்பு. அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
2: நன்றி நன்றி. இந்த குறிப்பறிதல் அதிகாரம் வந்து முக்கியமா அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயன்படும். ஏன்னா அதாவது எவ்வளவோ கடிதங்கள் பரிமாறிக்கொண்டிருந்தாலும் அந்த நேருக்கு நேர் ஒருட்டு பார்த்து ஒரு கடைக்கன் பார்வை பட்ட குரு பார்வை பட்ட நல்லா சரியாயிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
1: மாதிரி
2: சனி பார்வை தான் லெட்டர்ல தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனா அந்த குரு பார்வை நேருக்கு நேரு பார்க்கும் போது ஒருட்டு பட்டுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இந்த குறிப்பறிதல் வந்து நாலு பொதுவா என்ன சொல்லலாம், ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் குறிச்சுக்கிறது, இந்த அலுவலகத்தில் வேணா அதுல வந்து நல்லா இந்த அலுவலகத்துல வந்து குறிப்பு பேப்பர் நார்மலா அதான் நடக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் யாரு குறிப்பறிவாங்களோ அவங்க தான் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவாங்க. அது மொத்தத்துல இந்த காதல்னு அப்படிதான், அதாவது ஒருத்தன் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த கண் பார்வையில அந்த சைகையில வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நிச்சயமா வெற்றி அடையலாம். பேப்பர் கடிதம் கடிதம் எத்தனை பறந்தாலும் இந்த கண் பார்வையில வந்து அந்த உடல் அந்த மொழியில வந்து குறிப்பு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அது வந்து அவ்வளவு ஒரு எல்லாத்தோட தாண்டி ஒரு சிறப்பானதா இருக்கும். அதுதான் வள்ளுவர் மிளகு அழகாச ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்பரசா அழகரசா ரெண்டு பேரும் அண்ணா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கு வீட்டுல கல்யாணம் பொண்ணு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான், ரெண்டு பேரும் பொண்ணு பாக்காம சரியா செட் ஆகல. ஒரு காலத்துல சொன்னாங்க, நீங்க யாராவது மனசுல நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, அவங்க வீட்டுல பேசி நாங்க போய் கல்யாணம் பண்ணி வச்சாரு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அப்படி இப்படி இப்ப வேலைக்கு போகும்போது பார்த்தாங்க, இந்த அன்பரசனுங்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பொண்ணா பார்த்தாங்க, அது வந்து அப்படியே கண்ண ஒரு சிமிட்டு ஒரு கால ஒரு ரவுண்ட் போட்டுச்சு. போட்ட உடனே கீழே பார்த்தா அந்த பொண்ணு வந்து இவன் பேர் எழுதி இருந்துச்சு, அவனுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா இந்த அழகரசனுக்கு வந்து செட் ஆகல. அது கொண்டு இன்னொரு பொண்ணு பார்த்தா அது வந்து என்ன பண்ணி கண்ணை பார்த்து அப்படி நெளிஞ்சி இடுப்ப காமிச்சு ஒரு மின்னல் மின்ற மாதிரி கண்ணை சிமிட்டுட்டு பயந்து போயிட்டான். உடனே இவன் போய் காதல் சங்கத்துல காதல் வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா,

0: அங்க போய் முறையிட்டான். ஏ அது வேற ஒண்ணுதடா, வள்ளுவர் அழகா சொல்லியிருக்க பார், நோக்கினால் நோக்கி இறங்கினால் அதுதான் யாப்பினும் மட்டிய நீர். அதாவது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த மாதிரி நானே இடுப்ப அடக்கி சொன்ன கண்ணை வந்து பயங்கரமா மின்னல் மாதிரி சிமிட்ட காரணம், நீ இஞ்சிக்கு பஞ்சியானாலும் என் காதல் மஞ்சிக்கு வஞ்சியாகாதே அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதாவது நீ இஞ்சி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அது சோம்பேறி இருந்தாலும் என் காதலுக்கு வந்து நீ வஞ்சிக்காத, அது கடினம் காட்டாதே, உன்ன நான் அளவு பண்றேன்னு அர்த்தம். அப்ப உடனே பாற எல்லாம் செட் ஆயிரும் சொல்ல ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியாம இப்படி வந்துட்டேன் சொல்லு, மறுநாளே போய் அதுக்கு போய் பேசி கல்யாணம் செட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி அந்த உடல் மொழிய வந்து உடல் ரீதியா உடல் மொழியும் அந்த சைகையும் நம்ம குறிப்பிடுத்தோம்னா வாழ்க்கை எல்லாமே நல்லபடியா இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: போல ஒரு கதையோடு சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க, மிக்க நன்றி ரமேஷ். நிச்சயமாக அந்த தலைவி அல்லது தலைவனுடைய இதில் தலைவியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவள் என்னை நோக்கி பார்த்தாள், அந்த பார்த்த அந்த பார்த்ததும் நாணத்தால் தலை குனிந்தாள், வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் என்னை பார்த்து தலைவன் சொல்கிறான். அந்த வெட்கப்பட்டு தலை குனிந்த அந்த செயல் அந்த தலைவனுக்கு எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னாடா, ஒரு காலாவது பார்க்கலாம், ஒரு காலாவது பேச மாட்டாளா என்னோடு என்று சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்கிறது. அது வந்து அவள் அப்படி நாணத்தால் பார்த்து தலை குனிந்த அந்த விதம் வந்து அந்த காதல் உணர்வு எப்படி இருந்திருக்கின்றது அவனுக்கு என்று சொன்னால், ஒரு வறட்சியால் உலர்ந்து போன ஒரு பயிர் அதனுடைய வேர் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு சற்று நீர் ஊற்றினால் எப்படி இருக்கும், உடனே அது இன்னும் செழிப்பாக உயிர்படைந்த மாதிரி நிற்கும் இல்லையா, இல்லாது அப்படியே வெயிலுக்குள்ள வாடி வறண்டு போய் நிற்கும், அது மாதிரி இருக்கும் என்பதை ரமேஷ் மிக அழகாக அந்த குறைப்பாவோடு சொன்னார். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள், இறைஞ்சினாள் என்பது இதிலே தலை குனிந்தாள் என்பதனை குறிக்கின்றது. இறைஞ்சுதல் கெஞ்சுதல் வணங்குதல் அந்த மாதிரி அல்ல, தலை குனிந்தாள். அது அவள் யாப்பினுள் அட்ட நீர், யாப்பு என்பது இதுல யாப்பினுள் என்பது அந்த பயிரின் வேரினுள், அந்த பயிருடைய வறண்டு போன பயிரின் வேரில் கொஞ்சம் தண்ணீர் பட்டால் அது எப்படி உயிர்த்து போகும், அது மாதிரி இருந்திருக்குது அவனுக்கு அவளுடைய அந்த தலை குனிவும் வெட்கப்படுதலும் இருந்திருக்காடா. ஓகே பண்ணிட்டாங்க அந்த மாதிரி, இது கலவியல்ல தானே, ஆகவே அப்படி இருக்கின்றது. நாங்கள் கற்பியலையும் சேர்த்து தான் பேசுகின்றோம். இப்பொழுது விரைவாக சந்திக்கலாம், பல நேர்கள் அழைப்பிலே காத்திருக்கிறீங்க, அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தம்
1: கேட்கிறேன்.
2: கலந்து கலந்து காட்சி கொண்டிருக்கிறீர்கள், என்ன சொல்ல முடியுமா? பொண்ணு காதலை பற்றி
1: தலைப்பு தெரியாது உங்களுக்கு, இதுல வந்து குறிப்பறிதல்
2: இல்ல, இல்ல ஒருவரும் தலைப்பை பற்றி கலைக்கல தானே, கலந்து கலைக்கிற வழியா தலைப்பை பற்றி கலைச்சா அதை புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன
1: தலைப்புல தான் பேசுகின்றோம்.
2: சரியா, வெந்த காதலன் பிள்ளை சொல்லுங்க.
1: 110வது அதிகாரமாகிய குறிப்பறிதல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பொதுவாக பேசுகின்றார்கள், அதே நேரம் குரல் பாக்களையும் இணைத்து பேசுகின்றார்கள். இப்பொழுது என்ன, ஒரு தலைவன் தலைவியினுடைய உணர்வுகளை அவள் பேசாது விட்டாலும் அவளுடைய கண் பார்வையாலேயோ அல்லது உடல் மொழியாலேயோ அவளை பற்றி உணர்ந்து கொண்டு அவளுக்காக செயலாற்றுதல் என்பது காதலை எவ்வளவுக்கு சிறப்புற செய்யும், இல்லறத்தை எவ்வளவுக்கு வாழ வைக்கும் என்பது குறித்து பேசுகின்றோம். இது நட்புக்குள்ள வேலைத்தளங்கள் எல்லாத்திலையும் வரும், இருந்தாலும் நாம காதலோட நிற்கின்றோம் என்று சொல்லுங்க.
2: ரெண்டு சொன்னால், இப்ப நான் இப்ப பெண்களை பற்றி சொல்றேன். இப்ப பெண்கள் வந்து இப்ப ஒவ்வொரு விதத்திலேயும் ஒவ்வொரு விதமாக, இப்ப எனக்கு கூட இப்ப வீட்டை கூட ரங்கஜியாக்குண்டு அவங்க ஒவ்வொரு செயலை வைத்து நான் இனம் கண்டுபிடிப்பேன். இப்ப அவர்கள் கோபமா இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வேணும் எது எதிர்பார்க்கிறார்கள், அந்த முகப்பாவனையை வைத்து அவன் உடல் வலி வலிகள் உணர்ந்து கொள்ள முடியும். நாங்க சின்னல இருந்து பார்த்து பழகினபடியா, அதே போல இப்ப ஒரு ஒரு மனைவி என்று சொன்னால் அங்க வந்து அவர் எதுவுமே கேட்காமல் ஒரு கணவனால செய்ய வேண்டும். என்னண்டா என்ன, இப்ப ஒரு அவர் ஒரு தலையை குனிஞ்சு கொண்டு ஒரு பதில் சொல்லாம இருக்கிறான்னு சொன்னா அவருடைய அங்க உணர்வுகள் ஒன்றும் சரியாக அவர் நிறைவேற்றுன்னு அர்த்தம். தனியா பொருள் பழங்கள் என்று இல்லை, அன்பு வளது வலு. இப்ப காதலர்கள் கூட விட்டு கொடுப்பு இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு காதலிச்சு போட்டு பரிசு கொடுப்பது மட்டும் காதல் இல்லை, சமயங்கள் அவ கோபம் வந்தங்களை பிரிஞ்சிருக்கின்ற போது அவன் மௌனத்தை கூட நாங்க மதிக்க வேண்டும். மற்ற சரிதானே, இப்ப அவ பற்றி ஒரு குறைகள் சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் வேண்டும் எனக்கு என்னால சொல்ல முடியும்.
1: மிக்க நன்றி புருஷோத்தமன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி நன்றி. மேடம் இன்னொன்று சொல்லி போட்டு சொல்ல ஆசைப்படுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நீங்க சொல்ற கருத்தை கேட்ட விதா இருக்கு. ஆருமே உங்களோட நிகழ்ச்சிகளை வெறுக்கவில்லை. நீங்கள் எனக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், முதலாவது நீங்கள் நேருக்கு கூட நேரம் கொடுத்தால் மற்ற வார்த்தையை சொல்றீங்க அடிக்கடி வேகமா நேர்கள் எடுப்போம் என்று சொல்வது அது வந்திருக்கிறதுக்கும் கொஞ்சம் கவலை அளிக்கும். நீங்க முதலாளுக்கு 20 நிமிஷம் கொடுப்பீங்க, அதையெல்லாம் நீங்க மாற்ற வேணும். எல்லாரையும் சரிசமனா நீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாரும் தேடி ஓடி வருவார். சென்னைகள் வானொலியில் நிகழ்வுகளுக்கு செழிப்படைஞ்சிடும். ஆனா நீங்கள் அந்த தவறு தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும் நான் வெளிப்படையாக கதைப்பேன், உங்களை ஒன்னான அவமதிக்க இல்லை.
1: இதை நீங்கள் இருங்க இருங்க கொஞ்சம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேணும். உங்களுடைய கருத்தை கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறுக்கிடாதீர்கள் தயவுக்கு வந்து. ஆகவே முதல்ல வார நேயர்கள் யாரும் வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் பேசுறதுக்கு இடம் கொடுக்கின்றோம். அவர்கள் நிகழ்ச்சிக்காகவே ஒரு மணிப்பொழுதாகவே சில நேயர்கள் காத்திருப்பார்கள். அதனால ஆகவே நீங்கள் சில நேயர்கள் பின்னுக்கு வருகின்ற பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் செல்ல வேண்டும், அதனால சற்று விரைவாக செல்வோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்வது, யாரையும் பாரபட்சம் காட்டுவது அல்ல. ஆகவே நிகழ்ச்சிக்காக முன்னுக்கே வந்திருக்கிற நேயர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்போம். அதிலும் எப்படி சொல்றது, சில நேயர்கள் அந்த குறிப்பிட்ட தலைப்போடு நின்று பல அறிவியலான பல விடயங்களை சொல்கிற பொழுது அது மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதனாலேயும் சில நேயர்களை பேசவிட்டிருக்கின்றேன். அவ்வளவுதான், மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: வணக்கம். நேரம் சென்று அழடா இப்படி எல்லாம் பாக்குறீங்க, அதுதான் நேர்களுக்கு வெளியே இருந்து பார்க்கின்ற பொழுது தெரியாம இருக்கும். சில வேளைகள்லயே உள்ளுக்குத்தான் நமக்கு தெரியும் எத்தனை நேர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அந்த நிகழ்ச்சியை நாம எப்படி கவர் பண்ணிட்டு போகணும் என்பதனை நாங்கள் உணர்ந்து அதை அனுபவிப்பதனால சில நேரங்கள் அந்த மாதிரி செய்வது உண்டு. அதுக்காக யாரையும் புறக்கணிப்பது இல்லை நிச்சயமாக. இப்பொழுது இதிலேயே நிறைய நேரத்தை நாங்கள் எடுத்துவிட்டோம். பல நேர்கள் அழைப்பில் காத்திருக்கிறீங்க. அடுத்த நேரம் நாங்கள் ஒரு சில விளம்பரங்களை அடுத்து சந்திப்போம்.
3: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: ஒரு வானொலி அவை அறிந்து பேசுதல், அதெல்லாம் நாம் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கின்றோம், அதை நாங்கள் பழக வேண்டும். இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு இணைகின்றார், விரைவாக செல்வோம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய
1: வணக்கம் இதயன், விரைவாக செல்வோம் என்று உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் கொடுக்கவில்லை.
4: எனக்கு எதுவும் இல்ல, முதல் தலைப்பே தெரியாமல் வந்தவரை நீங்க எடுத்தது உங்களோட புள்ள.
1: சரி சரி, இப்பொழுது அதை நிறுத்திட்டு நாங்கள் சற்று விரைவாக செல்வோம்.
4: கண்ணில வந்து கண்ணால ஜாடகத்துக்குள்ள காதலிக்கைக்குள்ள கண் ஜாடியை பார்க்கைக்குள்ள கண் பார்வையை அவங்களை பார்க்காமட்டு பார்த்தோண்டு இருக்கைக்குள்ள ஒரு ஆசையா இருக்கும். பிறகு கல்யாணம் வந்து குழந்தைகள் பிறந்தா பிறகு குழந்தைகள் வளர்ந்தா பிறகு அந்த கண் ஜாட தனியார் அவர்களுக்கு லீவும் எங்களுக்கு மேல லீவ் ஆகி இருக்கைக்குள்ள நான் கூட கண் ஜாடை வேலை செய்யும். அப்ப அந்த நேரத்துலதான் அந்த கல்யாடைய பாசைக்குள்ள முழு அர்த்தமும் குறிப்பறிந்து எங்களுக்கு புரியக்கூடியதா இருக்கும். பிள்ளைகளுக்கு அது புரியாது, ஆனா வளர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சில வேலை புரியலாம். அந்த நேரத்துலதான் இப்ப நீங்க போல நான் யோசி மற்றவர்களுக்கு நேரம் கொடுத்து நான் விளக்குறேன்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு.
4: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
3: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: ஒரு நிகழ்ச்சிக்கு இணைகின்ற பொழுது அதுக்குள்ளே நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே என்ன பண்ணுகின்றோம் என்றால், கண்டிப்பாக அந்த தலைப்பை புரிந்து கொண்டு அதுக்கு கூறுவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டு வருவது நேரத்தை சேமிக்கிறதுக்கும் முடியும், பல நேர்களை உள்வாங்கிக் கொள்ளவும் முடியும். அதுதான் அந்த அரங்குக்குள்ளே நுழைபவருக்கான பங்கெடுப்பவருக்கான அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். இப்பொழுது கீதா அம்மா இணைகின்றார் எங்களோடு, தமிழ்நாட்டிலிருந்து அவரிடம் கேட்போம். வணக்கம் கீதாம்மா.
5: வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட இணைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி, நன்றி என்னை அழைத்ததற்காக.
1: மிக்க நன்றி. நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் அப்படி அப்படி வரும் போகும். எப்படி சொல்லுங்க?
5: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் எல்லாம் தாண்டி வரணும். சொல்லுங்க, எப்படி நீங்க இந்த தலைப்பை பாக்குறீங்க?
5: நானும் இந்த தலைப்பிலே ஓரொரு குரலுக்கும் பல விளக்கங்களை நான் தெளிவாக பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது இடையில் கேட்ட சில காரணங்களினால் ஒருவித பயம் என்னை அப்படியே மூடிக்கொண்டது. இருந்தாலும் நான் மிக ரத்தின சுருக்கமாக நான் இந்த குரலை உங்களுக்கு விளக்கமாக கூற விரும்புகிறேன் ஜோதி அம்மா. நல்லதொரு குரல் அதிகாரம் குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல் என்றாலே வாய் பேசாத காதல், நான் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாய் பேசாத காதல். காதலனும் காதலியும் தன்னுடைய குறிப்புகளை, காதல் குறிப்புகளை வார்த்தைக்கு இடமில்லாமல் அவர்கள் பயன்படுத்தி கொண்ட ஆயுதங்கள் என்னவென்றால் பார்வை, நாணம், புன்னகை, கோபம், ஏக்கம், இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்து அவர்கள் காதல் செய்திருக்கிறார்கள். வாயை மூடிக்கொண்டு, வாய் வார்த்தைகளை அடைத்துக் கொண்டு மௌனம் என்ற மொழியிலே அவர்கள் காதல் செய்திருக்கிறார்கள். அழகாக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அழகாக அதை எடுத்து உரைத்திருக்கிறார்கள். முதல் ஒவ்வொரு குரலையும் சொல்லதுக்கு எனக்கு டைம் இல்லையாகவே முதல் குரல் இரண்டாவது குரல் என்று சொல்லிக் கொண்டு போகிறேன். முதல் குரலிலே அவள் விழியின் பார்வை மைத்தீட்டிய இரண்டு கண்களும் காதலனுக்கு ஒரு நோயாகவும் அந்த காதலை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும், ரெண்டு கண்களில் இருந்து நோயையும் கொடுக்கிறாள், அதற்குரிய மருந்தையும் கொடுக்கிறாள் என்று. அதற்கு ஒரு மின்னல் என்கிற ஒரு நோயை கொடுத்து தென்றல் என்கிற ஒரு மருந்தை கொண்டு அவள் அதை மூடி சரி செய்கிறாள். இரண்டாவது குரலிலே பார்க்கும் பொழுது அதை அந்த குரலிலே களவாடும் கண் என்று நான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். களவாடும் கண், கண் களவு கொள்ளும் திருநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரியது. அந்த அந்த திருக்குறளை நான் வந்து களவாடும் கண் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கேன். அவள் திருட்டு பார்வை, அவளுடைய பார்வையிலே ஒரு திருட்டு பார்வை மறைந்திருக்கிறது. அவளுடைய காதலை அந்த திருட்டு பார்வை மறைத்து அவளுடைய அந்த நாணம், அந்த புன்னகை, அந்த காதலனுக்கு ஒரு 1000 மலர்கள் மலர்வதை போன்ற ஒரு அரவணைப்பை அவனுக்கு கொடுக்கிறதாம். ஆமா ஆமா ஆமா,
1: இந்த பார்வைகளே திருட்டு பார்வைதான் இன்னும் இன்பம் சேர்க்கக்கூடியது. திருட்டுத்தனமா பாக்குறதுல ஒரு இன்பம் கூடுதல் இன்பம்.
5: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் அந்த ஆண் என்பவன் பாவம், அவன் நேர் பார்வையோடு பார்ப்பான். இந்த பெண்ணானவள், இந்த காதலியானவள் எப்பொழுதுமே அவன் பார்க்கும். 4வது குரலிலே நாம் பார்க்கிறோம், அவன் பார்க்கும் பொழுது யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காங்கால் தான் நோக்கி மெல்லத்தகம். அவன் பார்க்கும் போது குனிந்து, அவன் பார்க்கும் போது குனிந்து காலால நிலத்தை பார்க்கிறவள், அவன் கண் சற்று விலகிய பொழுது அவனுடைய காதல் பார்வையை அவன் மேல் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் என்று மொத்த காதலையும் அவனுக்குள்ளாக திணித்து விடுகிறாள். நாணக்கண்ணி அவள், நான் பெயர் வைத்திருக்கிறேன் மனக்கண்ணியன்.
1: அற்புதமான ஒரு குரல் பா. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த தலைவன் அதை சொல்லி சொல்லி மகிழ்கிறார். அந்த மாதிரி அவள் செய்கிறாள் என்று சொல்லி ஒரு சிலிர்ப்பு அவனுக்குள்ளே.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா நம் கண்களுக்கு சொந்தம் இல்லை, நம் காதலுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இப்பொழுது அந்த மௌன காதலை அழகாக பாடல் வரிகளிலே நம்முடைய கவிஞர்கள் அழகாக சித்தரிக்கிறார்கள். எனக்கு நிறைய நிறைய பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஜோதி அம்மா. என்னுடைய நேரம் உங்களுக்கு குறுகலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் சற்று அவசரமாக நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். இறுதியாக கடைசி 10வது குறளிலே நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணும் கண்ணும் கண்ணும் கண்ணும் சேர்ந்து காதல் மிகுந்த காதலை கொடுக்குமா, ஆனால் வாய் சொற்கள் அங்கு பேசப்பட்டால் அந்த காதலுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் என்று அந்த மௌனத்தை காத்திருக்கிறாள் அவள். அப்படி என்று நம்முடைய ஐயன் அவர்கள் அழகாக எழுதியிருக்கிறாள். வார்த்தையிலே சொல்லக்கூடிய காதலுக்கு அங்கே இடமில்லை. நீ வார்த்தையில் சொல்ல வேண்டாம், உன்னிடம் இருக்கிற உன் முகத்திலே இருக்கிற அத்தனையும் உன்னுடைய காதலை எனக்கு கொடுத்து விட்டது என்று காதலன் புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் இந்த குறிப்பறிதல். குறிப்பறிதல் என்றால் பேசக்கூடிய நோட்ஸ் எடுக்கிறதுதான் குறிப்பறிதல் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று பேசாத ஒரு காதலியிடம் இருந்து குறிப்பறிதல் என்று அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த மௌனம் என்கிற மொழியிலிருந்து அந்த காதல் எப்படி மலர்ந்திருக்கிறது, எவ்வளவு ரசனையுடன், எவ்வளவு ஏக்கத்துடன், எவ்வளவு நாணத்துடன் அந்த காதலன் அந்த காதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் பாருங்கள். 3வது திருக்குறள், இருவர் பார்வையும் ஒருவரை ஒருவர் நோக்கும் பொழுது அவர்கள் என்ன அப்போ காதல் போரிலே தோற்று விட்டார்கள். காதல் போர், 3வது குறளுக்கு நான் காதல் போர் என்று பெயர் வைக்கிறேன். அவர்களுடைய பார்வை என்பது நோக்கினா நோக்குதல், நோக்குதல் தாக்கணும் தானே கொண்டது உடைத்து. அந்த குறளிலே குறளிலே அவர்கள் ரெண்டு பேரும் நோக்கின அந்த பார்வை ஒரு போரை தாக்கத்தையே உண்டாக்கிறது என்று ஐயன் அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள்.
1: கண்கள் போர் நிகழ்த்துமா, இந்த அணு ஆயுதங்களை விட கண் இன்னும் வலிமையானது, அப்படி போர் நிகழ்த்தக்கூடியது. கண்டிப்பா இப்பொழுது சொல்லுங்க, நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க.
5: கண்கள் பேசும். நான் இந்த குறளுக்கு ஒரு 2 வரியிலே கவிதை எழுதுவேன் என்றால் கண்கள் பேசும் மொழியிலே காதலே காதலே, மௌனம் சொல்லும் ரகசியமே காதலே காதலே, பார்வை பார்க்கும் ஏக்கத்திலே காதலே காதலே, எல்லாம் உன் மௌன மொழியினால் கிடைத்த காதல் வார்த்தைகளே என் அன்பு காதலி என்று நான் அழகாக ஒரு கவிதை அதற்கு கொடுப்பேன். இன்றைய இளைஞர்கள், நான் ஒன்று சொல்லிக் கொள்வது, இன்றைய இளைஞர்கள் காதலர்கள் சில நேரம் மௌனத்தை கடைபிடிப்பதே காதலுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்று நான் சொல்கிறேன், நினைக்கிறேன். வார்த்தை வந்து காதலை விளக்கக்கூடியதுதான், இருந்தாலும் மௌனம்தான் அவர்களுடைய காதலை உணர வைக்கும். கண்டிப்பாக இன்று மௌனம் சாதிக்க இளைஞர்களும் காதலர்களும் அவசரம், அவர்களுக்கு பொறுமை இல்லை. மெசேஜ் பண்றாங்க, எப்பவும் காதலி ஒரு அந்த ரிப்ளை வருவதற்குள் அவர்களுக்கு பொறுமை இழந்து காணப்படுகிறார்கள். அந்த அந்த மௌனம் என்பது இன்று அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதா நிகழ்வாக அவர்களுக்கு தெரிகிறது.
1: மிக்க நன்றி கீதா அம்மா. உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தோடு பல விடயங்கள் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல நீங்க பார்க்க விரும்புகின்றீர்கள் என்றது புரிகிறது. ஒவ்வொரு குரல் பாக்களையும் எடுத்து அதனூடாக என்ன சமூகத்துக்கு சொல்ல வருகின்றார் என்பதனை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்னொரு அதிகாரம் குறித்து பேசுகின்ற பொழுது நிறைய பேசுவோம். மிக்க மிக்க நன்றி கீதாம்மா. உங்களுக்கு ஒரு பொழுதிலே சந்திக்கலாம், பயம் இல்லாம இருங்க, சரியா?
5: நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி,
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். மிக அழகாக, மிக அற்புதமாக கீதா அம்மா அவர்கள் ஒவ்வொரு குரல் பாக்களையும் எடுத்து மிக சிறப்பாக பேசியிருந்தார். பேசிய நேயர்கள் அனைவருமே சிறப்பாக பேசியிருந்தீங்க. அது திருவள்ளுவத்துக்கு நீங்க கொடுக்கின்ற மரியாதை.

புகைப்படம் எடுப்பேன் ரெண்டு கண்ணால் உனை நான். மிக அழகான வார்த்தைகள் அந்த பாடல் திப்பு மற்றும் சொன்னலதா குரலிலே ஒலி தோய்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நான் பேசியதை விட நீங்க தான் எல்லாரும் கூட பேசியிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 10:24. இந்த குரல் பார்க்கல இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்க நிறைய பேசிக்கொள்ளலாம். உண்மையிலேயே இந்த காதலர்களுக்குள் இது களவியலிலே பேசப்பட்டிருக்கின்ற விடயமாதலால பலர் இருக்கிற அது எல்லாருக்குமே இருக்கிற அனுபவம் தான். பலர் இருப்பார்கள். ஆனால் அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மனசுக்குள் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு திருட்டுத்தனமாக ஒரு கள்ளத்தனமாக பார்க்கின்ற அந்த பார்வை அந்த நோக்கு என்பது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாகரீகமான ஒரு விடயமாகத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக இதொன்றும் ஆபாசமான ஒரு விடயம் அல்ல. கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரித்தான் ஒரு உண்மை அன்பர்கள் ஒரு காதலர்கள் இருக்க வேண்டும். அதை விடுத்து இன்று ஒரு காதல் நாளை ஒரு காதல் அந்த மாதிரி இருப்பதை தவிர்த்து நிச்சயமாக அந்த ஒரு அன்பு என்பது நிரந்தரமானது என்பதனை அவர் சொல்ல வருகின்றார். மிக அற்புதமான குரல் பாக்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீர்கள். ஆகவே அந்த குரல் பாக்கள் எடுத்து மிக அருமையா சொன்னீங்க. கண்ணோடு கண்ணுனை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொல்லி அந்த 10வது குரல் பாவிலே அவர் அதை நிறைவு செய்திருக்கிறார் என்பதனையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. திருவள்ளுவத்தை பிரதி ஞாயிற்றுக்கிழமை கீழ் தோறும் இந்த அதிகாலை பொழுதிலும் எழுந்து வந்து அதற்காக ஒரு குரல் பாவோ இரு குரல் பாவோ அல்லது பொதுவான கருத்துக்களையோ சொல்லி சிறப்பிக்கிறீங்க. அது தமிழ் அன்னை தமிழுக்கும் தமிழ் மொழி இலக்கியங்களில் குறிப்பாக இந்த அற இலக்கியத்துக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மரியாதை என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் கூற விரும்புகிறேன். ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் அதுக்கான ஒரு நாகரீகம் இருக்கின்றது. அது எவ்வளவு அற்புதமாக நடக்க இருந்த ஒன்றை நாங்கள் குழப்பிவிடக்கூடாது. அந்த நாகரீகத்தையும் திருவள்ளுவம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அவை அறிதல் எல்லாம் நாம் இங்கு இந்த இடத்திலே தான் பேசியிருக்கின்றோம். ஒரு தலைப்பு தெரியாமல் நாம் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஊடுருவி கதை சொல்வதை நிறுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும். எல்லோருடைய ஆதங்கங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்மிடம் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள முயல்வோம். இல்லாதவிட்டால் நாம் அதை எப்படி சமாளிக்கின்றோம் என்பது நம்மளுக்கும் தெரியும். ஆகவே நேயர்களுடைய கருத்துக்களை எப்பொழுதும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம் என்பதனையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து தமிழ் FM-ஓடு நீங்கள் இணைந்திருக்கலாம். அங்கே எஸ்டி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 4164 4162 4162. உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 4167002222 J.CA.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 9054176069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
0: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 9059461000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 4167571000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 6474599757 6474599757.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555.
8: Working for you.
9: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000
10: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar khlamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kondurukkundeerkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: நுழைந்திடும் முதல் HD
0: தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
8: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

¡Cambia, gorda! ¡Hola! ¡Ande, te veréis!

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
2: 416-746-2700

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: GTA Credit. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8. 3 சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20-க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116 ஆயிஷா சில்க்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இப்ப எடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhi Selvathuk thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
5: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங். உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10th தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோனிசைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: സമർപ്പണം.
1: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:04.
2: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
1: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வழக்கில் வடக்கில் ஆகஸ்ட் 14 திகதி முதல் 17 திகதி வரை தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மெக்சிகன் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டு தீ காரணமாக மாகாண அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் ஹைதி அமைப்பு சவுதி அரேபியாவில் ஜிசான் மாகாணத்தில் உள்ள சவுதி அரோம்கோ எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

26 செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 27 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது.

0: பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதிலிருந்து நாளை மதியம் வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையில் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இனிய மாலை நேரத்தில் சிஎம்ஆர் தமிழ் ஏஸ்டியில் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை திரைப்படம், கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் திரைப்படம். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசை வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4422 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு குரு இருப்பாராம். அந்த குரு வந்து மிகவும் புத்திசாலியான குருவாக இருப்பாராம். அந்த குரு சொல்வது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்புவார்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த குருவிடம் சென்று கேட்டாராம், எனக்கு வந்து எனக்கு சரியாக தூக்கமே இல்லை, ஏனென்றால் என்னுடைய வீடு சிறிய வீடாக இருக்கிறது. அந்த வீட்டில் நாங்கள் 30 பேர் இருக்கின்றோம். எனக்கு சரியான தூக்கம் இல்லை, நிம்மதியே இல்லை, எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை என்று சொல்லி புலம்பினாராம். இதை கேட்ட குரு சொன்னாராம், நீ வந்து உனக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கின்றேன், அதை நீ செய்தாய் என்றால், ஆனால் அது தொடர்ந்து நீ 30 நாட்கள் செய்ய வேண்டும், அதை நீ செய்தாய் என்றால் உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த நபரும், ஆமாம் நான் செய்கின்றேன், ஆனால் நீ செய்வியான அந்த குரு கேட்டாராம். அதற்கு இந்த நபரும், ஆமாம் நான் செய்கின்றேன் குருவே, சொல்லுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு என்ன சொல்லியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம், இல்லை எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2.

0: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது எப்படி, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டு பாட்டு கேட்க ரெடியா?
1: இல்ல, சாப்பிட ரெடி. சிக்கன் பேக் பண்ணி கொண்டு இருக்குது. டின்னர் ரைஸ் அண்ட் சிக்கன், பேக் சிக்கன்.
0: நல்லது. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: இன்னைக்கு பாடல் வந்து படம் இதய தாமரை. ஆஹா, அதில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் அந்த பாடல், மற்றது நீங்க கேட்டதுக்கு உனக்கு ஆக்களோட இருக்க உனக்கு பிடிக்கலேன்னா உனக்கு ஒரே ஒரு வழி அங்கேயும் போய் சுள்ளையில போய் தனியே ரெண்டு சொல்லி இருப்பேன் குரு.
0: ஆஹா, அப்படி சொல்லியிருப்பார். பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு. பாடலும் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் எஸ்பிபி சித்ராவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:13.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ரஜி. கோதாஸ் கேட்கிறேன், நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்லமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
1: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல, இந்த சண்டே லீவ்.
1: சண்டே லீவ், ஆஹா, நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு இன்னைக்கு இந்த கவிதை பாட நேரம் இல்லை படத்துல நான் கேட்ட பாட போடுங்க.
1: பாட நேரம் இல்லையா?
2: பாட நேரம் இல்லை.
1: ஆமா, மாணிக்க சிலை என்ற பாடல். நாங்கள் ஒரு கதையும் கேட்டோம், சொல்லுங்க.
2: நீங்கள் அவர் நிம்மதி இல்லையா தூக்கம் பெற இல்லையன்னு
1: சொன்ன. அவருக்கு நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, எதுவுமே இல்லை அவருக்கு. நிம்மதியாக இருக்கவில்லை அவருக்கு, தூக்கமும் பெறவில்லை. சரியா, சரியான சத்தம் அனோயிங்கா இருக்கும். அந்த சத்தம் நிறைய பேர் இருக்கிறதால சத்தமா இருக்கும், அனோயிங்கா இருக்கும்.
2: ஆமா, சொல்லி இருப்பார். நீ 1008 தடவை சிவாயன மகா சிவாயன மகான் சொல்லி இல்லாட்டி ஸ்ரீ ராம ஜெயம் சரி சொல்ல வேணும்.
1: சொன்னா சரியாயிருமா?
2: 30 நாளைக்கு சொல்லி சரியா வேற வேண்டாம். அவருக்கு 1008 எண்ணி எண்ணி 1008 சொல்ல கிடையில அவருக்கு தூக்கம் வந்துடும்.
1: நீங்க சொல்வது தூக்கம் பெறுவதற்கான வழியா?
2: அப்படி இல்லை என்றால் அவர் போய் தூக்கம் பெறுவதற்கான வழி. அப்படி இல்லை என்றால் போய் அவுட் ஹவுஸ்ல பாடு, நாய்ச்சத்தம் பீச்சத்தம் எல்லாத்தையும் கேட்டு அதுக்குள்ள உனக்கு தூக்கம் வரும், அதுக்கு வளகி போயிடும் பிரேமி வீட்டுல வந்து உங்களை.
1: பார்க்கலாம் என்ன சொல்லி இருக்கிறார் என்று. நீங்கள் உங்களுடைய பாடலை கேட்டு மகிழுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம். நன்றி.
1: இந்த பாடல் SPB ஜானகியினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6 மணி 19 நிமிடம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். கண்ணம் பேச நல்லமா இருக்கீங்களா?
4: நான் நிலம், நீங்க நிலமா?
5: நாங்கள் நிலமா இருக்கிறோம்.
4: நல்லது, சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: பாடல் மூணு திரைப்படத்துல இருந்து வாரிஸ் குலவரி என்ற பாட்டு.
4: தனுஷ் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில், தனுஷனுடைய வரிகளில், தனுஷன் குரலில். ஒலிக்கு மணி நேரம் 6:25.
6: Your voice, I am singing song. Soup song. Flop song.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல பழிச்சியாண்டிருக்கின்றோம்.
4: ஆஹா, நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
5: இன்றைக்கு தாளம் படத்துல இருந்து காதல் யோகி அந்த பாட்டை கேட்போம்.
4: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
5: உனக்கு மட்டுமா நித்திரை இல்ல, மற்ற 29 பேர் சீசருக்கும் நித்திரை இல்ல. ஒரு தடுமாற்றத்துல தெரியினும் நீ ஏதோ ஒரு வருத்தத்தை கொண்டு பரப்பி விட்டுட்டா போல இருக்குது. நான் உண்டு கேட்டா அவர்கள் உண்டு செய்கிறார்கள். அப்ப நீ முதல் ஒருக்கா வெளியில போய் ஒருக்கா ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கொண்டு பழைய இதுகளை எல்லாத்தையும் இருக்கா புதுப்பிச்சு கொண்டு வா, அப்பதான் உனக்கு ஒழுங்கா நித்திர வரும். அல்லாட்டி நீ அங்கேயே தங்கி இருக்கிறது நல்லம் என்று சொல்லி
4: சொல்லுவேன்.
5: அதுக்கு சிசியன் யோசிப்பார், குருவே நான் போட்டு ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு போயிட்ட சந்திப்ப கூட
4: பலதெல்லாம் மறந்துட்டு வர சொல்லி பலத பழைய இதுகளா
5: எப்படியும் வச்சுக்கொள்ளலாம் நீங்க.
4: அப்படியா, பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து மகாராஜன் மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:32.

high, high, high.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிமாலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கேன் நன்றி ரஜி.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு சாரதா திரைப்படத்துல ஒருத்தி ஒருவன் நினைத்து விட்டாலும் இந்த பாட்டு படிக்கிறீங்களா?
1: ஆமா, SPBM மன்னிக்கும் PB ஸ்ரீனிவாசம் சுசீலா பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
2: தொடர்ந்து சந்திப்போம். ரொம்ப நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9055-667-2.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: ஆட்டுப்புற பாட்டு படத்துல இருந்து ஒட்டரு வாசாரே, அந்த பாடல்.
0: அந்த பாடல், அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும்
2: சொன்னோம். சில கதையை சொல்றீங்களா?
0: கதையா? ஆமாம். ஒரு ஊரில் வந்து ஒரு சாமி இருப்பாராம். அந்த சாமி வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு சாமியாக இருந்தாராம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த சாமி மேலே அவ்வளவு நம்பிக்கையும் அவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்பினார்களாம். ஒரு நாள் ஒரு நபர் வந்து அந்த சாமியிடம் சென்று, என்ன எங்களோட வீட்டில் வந்து சின்ன வீடு தானே, அந்த வீட்டில் 30 பேர் நாங்கள் வசிக்கிறோம், எனக்கு சரியான தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பினாராம். இதை கேட்டு அந்த சாமி வந்து சொன்னாராம், நான் ஒரு விடயம் சொல்வேன், அது நீ தொடர்ந்து 30 நாட்கள் செய்ய வேண்டும், அது நீ செய்வியான்னு கேட்டாராம். அதற்கு அந்த நபர் சொன்னாராம், ஆமாம் நான் செய்கின்றேன் என்று. அதற்கு அந்த சாமி என்ன பதில் கூறியிருப்பார்? இந்த கதையை நீங்கள் தொடரலாம் உங்களுடைய பாணியில்.
2: சாமி சொல்லியிருப்பார், 100 ஆணி இருக்கு, 100 ஆணிய ஒரு நாளைக்கு கடி, சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒண்ட ஒண்டா கலாட்டு, அப்படி 30 நாளைக்கு அடைஞ்சு செய், சேர்ந்து அங்கெல்லாம் ஆக்கள் சத்தம் போடுற நின்றுடும். அந்த சத்தத்துல இந்த ஆணி அடிக்க எடுக்கிற சத்தங்கள் இருக்குத்தான். அப்ப அதுல அவைகளுக்கு அந்த டிஸ்டர்பா இருக்கும், அப்ப பெருசா சத்தம் போடும். என்ன
0: நினைக்கிறேன் நல்லது. இந்த பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
0: இந்த பாடல் வந்து அருண்மொழி மற்றும் தேவியினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:46.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கலியோபர் தான் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். நல்ல நிகழ்ச்சியா செய்றீங்க. காலையில இருந்து புள்ள சரியா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க போல தெரியுது எனக்கு. மற்றது நாங்க பாடல்
0: சொல்லுங்கள்.
3: கோவிலுக்குத்தான் கும்பாசகம், குப்பமா என்னத்துக்கு மாவுளை கிடக்குது? குப்பமாக்கு தன்னால செய்யாத வேலைய ஏதோ ஒரு வழியில செய்யணும். அப்படி இருக்க கூட கனடால வந்து குப்பமா மாவுளை கலா இருக்கு.
0: நல்லது கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
0: இந்த பாடல் SPB மற்றும் சித்ராணி இந்த பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 6 மணி 49 நிமிடம்.

0: கேட்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்? சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்? என்றென்றும் 16 வயசா? நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி. டிஎம்எஸ்னுடைய குரலில் வருகிற பாடல்

0: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. வழிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 8வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நீண்டகால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 8,000 அவசர சிகிச்சை பிரிவு வருகைக்கு தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் மோத்தபா ஹமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவதை போன்ற காணொளியை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 தேதி வரை தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.

0: அமைதியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதில் இருந்து நாளை மதியம் வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், செவ்வாய்க்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. புதன்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு படித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு படித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு சாமி இருந்தாராம். அந்த சாமி வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு சாமியாக இருந்தாராம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த சாமி சொல்வது எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புவார்களாம். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த சாமியிடம். ஒரு நாள் ஒரு நபர் வந்து அந்த சாமியிடம் சொன்னாராம், எனக்கு வந்து என்னுடைய வீடு மிகவும் சிறிய வீடு சாமி, அந்த வீட்டில் 30 பேர் இருக்கிறோம், நாங்கள் என்னால் சரியாக தூங்கக்கூட முடியவில்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரே சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பினாராம். இதை கேட்டு அந்த சாமி சொன்னாராம், உனக்கு நான் 30 நாட்கள் வந்து ஒரு விடயம் சொல்வேன், நீ அதை தொடர்ந்து 30 நாட்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீ செய்வியான்னு கேட்டாராம். அதற்கு அந்த நபரும் ஆமாம் நான் செய்கின்றேன் என்று சொன்னாராம். அதற்கு அந்த சாமி என்ன கூறியிருப்பார்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணி தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்குண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வழி தொலைபேசி 416-6642-22

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரஜிசாரா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலம் நலமா இருக்கு. நீங்கள் எப்படி?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
1: வீக்கெண்ட் எப்படி போச்சு?
0: வீக்கெண்ட் படிப்பாக முடியவில்லை, நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது.
1: கிராண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க.
0: ஆமாம், கிராண்டா போகுது.
1: எங்களுக்கும் கிராண்டா போயிடுச்சு.
0: நல்லது, சொல்லுங்க. ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து கட்டா குஸ்தி படத்துல இருந்து செல் மம்மி பாட்டு.
0: செல் மம்மி, நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்க?
1: கேட்டேன்,
0: சொல்லுங்க.
1: அந்த சாமி முன்பக்கத்தை கேட்கல, முன்பகுதி. அதாவது சாமி நிம்மதி இல்லாம இருக்கிறனால அப்படி சொன்ன.
0: முன்பகுதி கேட்கவில்லையா, பின்பகுதி தான் கேட்டீங்களா?
1: ஆமா. சாமி வந்து
0: தூங்க முடியவில்லை, நிம்மதியே இல்லை என்று
1: சொன்னாராம்.
0: அதற்கு அந்த சாமி என்ன கூறியிருப்பார்?
1: 30 நாள் ஏதோ ஒன்று வளமையா செய்ய சொன்னாரா?
0: ஆமா, 30 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த நபரும் ஆமாம் நான் செய்கிறேன் என்று சொன்னாராம். அதற்கு அந்த சாமி என்ன பதில் கூறியிருப்பார் தான் நான் கேட்டிருந்தேன். இந்த கதையை நீங்க முதல்ல சொல்லி.
1: 30 நாள் நீ வந்து இந்த வீடுகள் இல்லாத அந்த சேரி பக்கம் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக் போயிட்டு வா, நடை பயிற்சிக்கு அங்க அந்த சேரி பகுதிக்கு போயிட்டு வா. அந்த வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற பகுதிக்கு டெய்லி எந்த நாளும் 30 நாளைக்கு வளமையா போய் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அங்க உட்காந்து இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
0: ஒவ்வொரு நாளும் போய் இருந்துட்டு வர சொல்லியா?
1: ஆமா, அந்த சன நெரிசல் ஆன அந்த சேரி பகுதியில சின்ன இதுல வாழ்றவங்க, வீடுகள் இல்லாம இந்த வெளியில வாழ்றவங்க அந்த பகுதிக்கு எந்த நாளும் தரிசனம் பண்ணிட்டு வா, அப்போ உனக்கு விளங்கும். உண்டு இந்த வீட்டுல இந்த சத்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நீ பழகிடுவாய். அதுக்கு அதை விட நீ மேலா இருக்கின்றவை உணர்ந்துடுவாய். அதனால அங்கே போய் 30 நாளும் ஒரு 5-10 நிமிடங்கள் செலவழித்து விட்டு வா.
0: இப்ப நல்ல பதில் தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி ராஜி.
0: நன்றி. இந்த பாடல் ஷேன் ரொனால்டனுடைய இசையமைப்பில், மித்ரனுடைய குரலில் வருகிற பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:11.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்டா, ஏதோ நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ஆம்பளை படத்துல இருந்து வேற என்ன சொன்னாலும் அந்த சுந்தங்களை வாழ்த்தி பாடுற ஒரு பாடல் ஒன்று கேட்போம்.
1: அந்த பாடலுடன் நாங்கள் சொன்ன கதைக்கான உங்களுடைய பதில்.
2: ஆமாம், சாமியார் அது அவர் சத்தம் கூடி போச்சுன்னு தானே
1: சொல்றார்.
2: அப்ப சாமியார் சொல்லியிருப்பார், நீ கொஞ்ச நாளைக்கு அந்த நான் சொல்ற 30 நாளைக்கும் நீ நல்லா காதுக்குள்ள பஞ்சு அடைஞ்சு கொண்டு என்ன போலி ஒரு தலைப்பா கட்டி கொண்டு போ, இப்ப நான் தலைப்பா கட்டி கொண்டு போனேன்னு சொன்னா எனக்கு வேறு யாரு கதைக்கிறது கேட்காது, நான் கதைக்கிறது தான் அவ கேட்கும்.
1: இப்ப
2: அவ எந்த பேர்த்த தான் சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கேன் இவ்வளவு நாள். அதே மாதிரி நீயும் காதுக்குள்ள பஞ்சையும் அடைஞ்சு கொண்டு என்ன போல ஒரு தலைப்பா கட்டி கொண்டு படகு 30 இல்ல பழகிடும். அது
1: அப்ப சத்தமா இருக்கிற எல்லா வீட்டுலயும் பஞ்சு வேண்டி வைக்கணும்.
2: ஆனா சில பேர் ராஜி நீங்க சொல்ற மாதிரி இல்ல, சில பேர் என்ன சத்தம் போட்டாலும் அதுக்கு அதுக்கு அந்த மற்றபடி எங்களுக்கு நடுவே சத்தம்
1: தானே
2: தெரியாம போய் எங்கேயாரம் போய் ஓடின வயதுகள் எல்லாம் இருக்குதுதானே, இந்த புறம் இந்த வாரம் ஒண்ணு தெரியும், அப்படியான இதுகள்லாம் இருக்குதுதானே எங்களுக்கு. அது எல்லாம் அந்த பழக்கத்துலதான் எல்லாம் இருக்குது.
1: கண்டிப்பா
2: வாழ்க்கை வாழ்க்கை அந்த சூழ்நிலை அந்த அந்த பழக்கம் பழக்கங்கள் தான் எல்லாமே சொல்லு வர்ற சிலது அது போக எல்லாம் பழகிடும். அது மாதிரி தான்
1: சரியாக சொன்னீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலை கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய இசையமைப்பில் தமிழாவினுடைய வரிகளில் வந்த பாடல் தான். அண்டோனி தாசன் வரு அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:17.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், காசு நான்
2: எப்படி இருக்கிறீங்க?
3: சோமா இருக்கிறேன்மா, வேல செய்யறேன் சோமா.
2: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: அவருக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் பல பிரச்சனை. ஆரையும் கண்டால் நித்திரவராது, அழகான பெண்களை கண்டால் சாமிமாருக்கு நித்திரவராது. அதே மாதிரி அப்படித்தான் கண்ட பிற போய் 30 நாளைக்கு தியானம் செய்ய
2: என்ன பாடு?
3: நான் கம்பல் நியமந்த பாட்டு, பாலசுப்ரமணியம் பாடு பாட்டு.
2: என்ன பாடு? பாடல் வரும். நன்றி. எஸ்பிபியின் குரலில் வருகிற பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:23.

0: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டியன்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜனா, காந்தியர்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் அதே சுகத்தோட இருக்கின்றோம்.
3: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
4: ஐயோ வெயில்லாம் கொடுத்து.
3: ஓகேயா?
4: ஐயா ஓகே, வந்து நேற்று முன்னைக்கும் வந்து அக்கம் பக்கம் எல்லாம் எரியுது போல அடக்கு, அதை இன்ஜெக்ட்
3: சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியுது?
4: நினைச்சு எங்களை பாதி தூக்கம் போயிரும். அடுத்தவர் அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான் நினைச்சு அவன் புது வீடு வாங்கிட்டா, நாங்க அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களோட வாழ்க்கை இன்னைக்கு எங்களுக்கு சோறு கிடைக்கணும், அதை சந்தோஷப்படுத்திட்டு நல்ல ஒரு தூக்கத்துக்கு போகலாம். அடுத்தவரை பத்தி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு எங்களை தூக்கம் வரல. அதுல வந்து இப்ப சில பேர் என்ன செய்யணும்ல, படுக்கிற டைம்ல வந்து போனுங்களை, நானும் அப்படித்தான் செய்கிறேன். இந்த அனுபவத்தை சொல்றேன், வந்து போனோன்ற வந்து அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, லைக் பண்ணி எனக்கு லைக் வந்ததால பார்த்து பார்த்தே பார்த்து தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் போற என்னதுக்கு தூக்கம். அப்ப சாமியார் சொல்லியிருப்பார், நீ ஒன்றுமே செய்யாது, 30 நாளைக்கு வந்து உன்னை பற்றி நினை, இவ்வளவு காலம் நீ வாழ போற அதை கூட நினைக்காத, உன்னை பற்றி விடிஞ்சா உனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் வந்து எது நடக்குதோ அதை நன்மைக்குண்டு ஏற்றுக்கொண்டு அடுத்தவனை பற்றி நினைக்காத, நீ ஒரு மனசுல பட்டத்தை செய், உனக்காண்டி வாழு, வாழ்ந்து பாரு, 30 நாள் வாழ்ந்து பாரு, எல்லாம் சொர்க்கமா தெரியும்னு சொல்லியிருப்பார்.
3: ஆக அழகான வரிகள் கூறினீர்கள். ஆமாம், இப்பொழுது காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன 100%-90% வந்து ஃபோனில் தான் இருப்பார்கள். இதே இப்பொழுது நான் கூட, நானும் அதில் சேர்ந்து தான், ஆனால் அப்படி தான் இருப்பார்கள். வேறு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த ஃபோனிலேயே பழக்கப்படுத்தி விடுவார்கள். அதற்கு ஒரு அடிக்டான மாதிரி போயிடும். அது எடுக்கக்கூடாதுன்னு நினைத்தால் கூட அது எங்களை அறியாமலேயே அந்த ஃபோன் கையில் வந்துவிடும்.
4: அதே மாதிரி தான் நான் வந்து ஒழிச்சு வச்சேன், தலை கீழே வச்சுக்கணும். சரி, எப்படியுமே ஒரு மெசேஜ் பெறும், வந்து மெசேஜ் வந்தாலும் உனவி பார்த்தா வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியாங்களுக்கு ஆறு ஆறு என்னத்தை போட்டு இருக்கிறாங்க, இது ரெண்டு ஊர்ல நடக்கிறது. பேஸ்புக்கை ஓபன் பண்ணா நெத்திரியே போயிட்டு, அது இதோடு ஆடிட்டு மற்ற வந்து எங்களை மனசை நாங்களாம் கட்டுப்படுத்தவங்க, வந்து உண்மைப்படுத்தவணும். மற்றது வந்து ஒரு சின்ன ஒரு நோய்பட்டு வந்தாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. வேதம் நடக்கலாம் நடக்கணும்னு போல இருந்தவங்கன்னா நல்ல நெச்சில வரும். ஆனா நான் இப்படி சொல்ற மாதிரி எனக்கு நெச்சில வாழறது குறையும்.
3: ஆமா, உண்மைதான். இந்த நோய் வந்தால் நிறைய பேர் அதுலயே
4: வந்து அம்மா பாக்கணும், அக்காவை பாக்கணும், அவங்கள ஊருக்கு போகணும், அப்படி இது சிந்தனை பண்ணீங்க, அந்த காலத்துல காலம் போயிரும், நேரம் போயிரும். வந்து 24 ஹவர்ஸ் இருந்தா ஒரு 8 ஹவர்ஸ் தான் படுக்கணும். அதுக்குள்ள நாங்க திங் பண்ணீங்க 3 hours போயிடும், 1 hour தான் இருக்கு.
3: ஓய்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அதுவும் குறைந்தது ஒரு 6 மணி 5 தொடக்கம் 6 மணித்தியாள நித்திரை ஒரு நபருக்கு கண்டிப்பாக
4: வேண்டும். நித்திரை இல்லாதாலும் பிரச்சனை.
3: ஆமா, அழகான வரிகள் கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: இந்த பாடல் சிம்பு மற்றும் சுசித்ராவின் குரலில்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் எட்மன் காய்க்கிறேன்.
5: எப்படி இருக்கிறீங்க எட்மன்?
6: நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கிறேன். என்ன பாடல்?
6: ஓ, எனக்கு இன்னைக்கு வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து ஜெய் சந்திரம் படிச்ச ராசாத்தி காணாத நின்று இந்த பாடலை கேட்கின்றது.
5: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: செவந்தி, இரவு சாப்பாடு எல்லாம் செய்துட்டீங்களா?
2: இருக்கு சாப்பாடு, வாங்களா சாப்பிட?
1: ஆமா, அதுக்கு தான் கேட்டேன்.
2: வாங்க வாங்க, பிறகு வாங்க.
1: நாமத்துகுமாரனுடைய வரிகளில் மாளவிகா அவர்கள் பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக
1: இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் வந்து கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இந்தம்மான் சொந்தமான பாடல். அந்த பாடல் கேட்போம்.
1: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: அந்த கதை என்னன்னா, அவர் வீட்டுல எத்தனை பேர், 30 பேர் இருக்கு. வீட்டு தோட்டம் என்ன இருக்குன்னு கேட்டுப்பா. தோட்டத்துல வயக்காலம் இருக்கு, திருட்டு போது அம்மாவா நைட்ல வந்து அழைச்சிட்டு போறானுங்க. சைட்ல என்ன இருக்கு, மாட்டு கொட்டகம் இருக்கு, ஆடு இருக்கு, அதையும் எல்லாம் நைட்ல போய் பிடிச்சி போய் வெட்டி தின்னுறானுங்க. முன்னாடி பார்த்தா முன்னாடி இது சேர் எல்லாம் போட்டிருக்கு, அதையும் தூக்கிட்டு போயிடறானுங்கன்றானுங்க. அப்ப என்ன பண்ணு, மூணு பேரும் நீ ஒரு நாள் இங்க காவலுக்கு படுத்துக்க, இன்னொரு பொண்டாட்டி ஒரு காவல் படுத்துக்க, இன்னும் மச்சான் அந்த பக்கம் காவல் படுத்துக்க சொல்லு. அப்படியே ரெண்டு பேரா ரொட்டேட் பண்ணீங்கன்னா இளைஞ அப்படியே 30 நாள் வெளியில பாடு சொல்லு. அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாம அவனும் நல்லா இருக்கும் தூங்கிட்டான். பிரச்சனை தீர்ந்து போச்சு, சந்தோஷமா போயிட்டான். இதேதான். ஆமா, நல்ல ஒரு சிஸ்டம் இதுதான். ஊர்ல இவனுக்கு ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா 10 பட்டி சேர்ந்து மாட்டு வண்டி கட்டிட்டு வந்துருவாங்க. அவன் வந்த இங்க தங்கத்து கடை இருக்காது. அவன் என்ன சொன்னா, வரும்போது வாங்குவாங்க எல்லாம் வெளியில படுத்துங்க சொன்னா, அடுத்த எபோட்ல இருந்து ஓடி போயிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு கதை. இந்த பக்கமே எட்டி பாக்குறது இல்ல.
1: ஆமா, பார்க்கலாம் இந்த கதை எப்படி போகின்றது என்று. நீங்க ஒரு அழகான கதை கூறினீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து இளையராஜா மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கும். 7:52 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம். நான் பிரசாதாங்க. என்ன பிரியங்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. நான் கேட்க போற பாடல் வந்து பாத்தாலய பிரவசத்துல இருந்து நீதானன் தேசிய கீதம் உண்டு. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து என்னுடைய பதில் வந்து அந்த குரு சொல்லியிருப்பார், நீ பிறந்திலிருந்து இந்த நிமிஷம் வரையும் உன்னுடைய பிரச்சனைகள் ஏதாவது சில பேர் வந்து சில பிரச்சனைகள்ல உயிரியை மாற்ப மண்டலம் பிரச்சனைகள் இருந்தானே வாழ்க்கையில, அதுபோல நினைச்சு பேருந்து சொல்லி, அதாவது அதுபோல ஏதாவது உனக்கு இப்ப பிரச்சனை கூட இல்லையாண்டா, அப்ப உன்னால முடியும் சொல்லி போட்டு 30 நாளைக்கு அந்த குழந்தை அவைந்த சத்தத்தை மறந்து உனக்கு எது சேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி போட்டு அதை மட்டும் நீ கவனம் செலுத்தி கொண்டு வான்னு சொல்லி இருப்பார். 30 நாளைய பிறகு அதே வீட்டு இருந்து அதை செலுத்தண்டு 30 நாளைய பிறகு குரு கேட்டிருப்பார் இந்த சத்தம் எனக்காண்டு. அவர் சொல்லியிருப்பார், நான் நீங்க சொன்ன கவனம் செலுத்தினபடியால் இந்த சத்தத்தை நான் மறந்து விட்டேன் சொல்லி. இது எனக்கு பெருசாக தெரிய இல்லையாண்டு.
3: இது பெருசாக தெரியவே இந்த சத்தத்தை
4: இப்ப இப்ப நாங்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்ப எந்த மனதுக்குள்ளையும் சில வழிகள் இருக்கிறது. நாங்கள் ஒன்றை அடைய வேணும் என்றால் நாங்கள் வழியில புன்னகைத்துக் கொண்டு அந்த இலக்கையில் தான் கவனத்தை செலுத்தணும். அது அதமாய்த்தான் எது தேவையோ அதுல கவனம் செலுத்தினா இந்த சத்தங்கள் எல்லாம் பெருசாக இருக்காது.
3: பார்க்கலாம், நல்ல கதை தான் பார்க்கலாம். பாடலுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: இந்த பாடல் பால்ராம் மற்றும் சித்ராவின் குரலில். உழைக்கும் இந்த நேரம் 7:58.